0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:50. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாதா மாதம், 23 பராபவ வருடம் ஆணி மாதம், 30 2026 ஜூலை மாதம் 14 செவ்வாய்க்கிழமை எமது காலை ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: நேர் இல்லாத தலைமை பெற்றது கொல்லாமை. அதற்கு அடுத்த நிலையில் உள்ள பொய் சொல்லாமையை கடைபிடிப்பதும் நன்று. குறள் எண் 323 அதிகாரம் கொல்லாமை.
1: நேரம் காலை 5:55. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம். நமது வானொலியில் இன்று இனி வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை காலை 6 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சலாக. 6:15

0: இடையில் உள்ள பொய் சொல்லாமையை கடைபிடிப்பதும் நன்று. குறள் எண் 323 அதிகாரம் கொல்லாமை.
1: நேரம் காலை 5:55. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இனி கேட்க இருக்கின்றோம். நமது வானொலியில் இன்று இனி வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை காலை 6 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குபவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. சென்னை அஞ்சலாக 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் பயிர் வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலையம் முனைவர் வள்ளல்கண்ணன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 7:00 அறிவும் ஆயிரம், 7:10 மதுர தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 நலம் ஆய்வாள, இதில் ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துகள் என்ற தலைப்பில் பெண்களுக்கான ஊட்டச்சத்துகள் பற்றிய தகவல்கள் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 மதுர தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுர தென்றல். காலை 9:00 அரங்கிசை, இதில் 6 விஜயலட்சுமி சித்ரா ஆகியோரின் குரலிசை, சிவராமன் அவர்களின் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்களின் காஞ்சிரா இசை தொகுப்பு கேட்கலாம். 10:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 11:02 மதுர தென்றல். 12:00 நிகழ்ச்சி நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை, இதில் என் ரவிகிரண் அவர்களின் சித்திர வீண இசை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தொழில் சென்னை அஞ்சலாக, இதில் ஆடை வடிவமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2 கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுர தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக, இதில் சமஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாகம் நிறைவு பகுதி கேட்கலாம். உரை வழங்குபவர் ஜே லலிதா அவர்கள். மதியம் 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒலிபரப்பு, இனிதே நிறைவு பெற்று மாலை 5:30 குரல் அமுதம் 323 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக, மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுர தென்றல், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக, எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், இதில் கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துகள் குறித்து திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீ குமாரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம் பகுதி 2. அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனை, விழைபெறுமுன் ஆகியன இடம்பெறும் மண்ணும் மணியும் பகுதிகள். 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 8:05 மதுர தென்றல். இன்று 8:30 இதுவரை நான், இதில் ஓய்வு பெற்ற கூட்டுறவு வங்கி எழுத்தாளர் M.K. கருப்பையா அவர்கள் பங்குபெறும் நேர்முகம் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுர தென்றல். இன்று 9:30 அறிவியல் நேரம், இதில் நன்னீர் மீன்கள் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒலிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும்.

0: நேரம் காலை 5:59 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருக்கின்றோம். செய்தி சுருக்கம் சென்னை ஜிலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வில் தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியமை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:02 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
2: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
3: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன?
2: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலம் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: வறுமை ஒரு தத்துவம்தான். இதை விவரித்தால் உலக வரலாறு கிடைக்கும், உலக நாகரிகம் கிடைக்கும், உலக போர்கள் கிடைக்கும். வறுமை என்பது சத்தான சொல்தான். வறுமை கொடிது என்று உபதேசங்கள் நெடுக விரைவி கிடைக்கின்றன. வறுமையின் விளைவுகள் வேறானவை. யாசகரின் யாசகம் புலவரின் அறம் என்பது உண்டு. இது மிகப்படை கூறியது என்றாலும் இதில் உண்மை இருக்கிறது. இங்கே பொருள் கொடுத்தலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்றமே. இந்த நிகழ்வுகளில் அழகிய காட்சிகள் கிடைக்கின்றன, அழகிய சொற்கள் கிடைக்கின்றன, ரம்மியமான சூழலும் உருவாகிறது. கொடுப்பவரும் பெறுபவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். வெல்லும் சொற்கள் கிடைக்கின்றன. இலக்கியத்தில் வறுமை என்பது நல்ல வகைதான் என்று கூட தோன்றுகிறது. புதுமைப்பித்தன் வறுமை பிரசித்தமானது. கூப்பா ராஜகோபாலின் வறுமை அலாதியானது. பாரதியின் வறுமை எழுச்சி மிக்கது. கானாசு சொல்வார், என் தரமிக்கதாக நம்பப்படும் மொழிபெயர்ப்புகளை பசியோடுதான் எழுதி முடித்தேன் என்பாராம். பழைய பேப்பர்காரரிடம் இந்து பேப்பர்களை கானாசு இடைக்கு போட்டால் அவரிடம் காசு இல்லை என்று பொருள். எனைத்தானும் நல்லவை கேட்க என்பது இதற்குள்ளும் இருக்கின்றன. சங்க பாடல் ஒன்று உண்டு. வறிய புலவர் ஒருவர் குமணனிடம் சென்று பரிசும் பணமுமாக வீட்டிற்கு திரும்புகிறார். அத்தனை செல்வங்களையும் தாமே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. குமணன் என்ற கொடையாளியை விட பெரும் கொடையாளியாக அவர் மாறிவிடுகிறார். நின்னயந்து உரை நிற்கும் நீனயந்து உரை நிற்கும் பன்மான் கற்பின் நின்கிளை முதலானோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீரையாடனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கும் என்னாது எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே பழந்தூங்கு முதிரத்து திருந்து செவ்வேள் குமணன் நல்கிய வளனே. வறுமையில் செம்மை என்பது இதுதான். குயிலின் குரல் கூட நல்ல வகையாக வசீகரமாக இருந்ததால் செவி உணர முடிகிறது. நீசக் குயிலும் நெருப்புச் சுவை குரலில் ஆசை ததும்பி அமுதூறப் பாடியுமே, இப்போதே நின்னை முத்தமிட்டு கழிப்புறுவேன். குயிர்ப்பாட்டை தன் கையில் வைத்து கொண்டு பாரதி வீசிய வீரவாள் இது. இந்த சமர் அழகானது. எந்த நெருக்கடிகளுக்கும் நல்ல சொற்களை உடையவரை அறுத்து போட்டு விடாது. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வைக்கும். இவ்வுலகம் இனிது, இதிலுள்ள வான் இனிமையுடைத்து என்பான் பாரதி. இதோடு நிறுத்தி கொள்ள கவி மனது இடம் தரவில்லை. காற்றும் இனிது, தீ இனிது, நிலம் இனிது, நீர் இனிது, ஞாயிறும் நன்று, வானத்து சுடர்களெல்லாம் இனிது, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, பறவைகள் இனிய, எல்லாம் இனிய, சொற்கள் இனிய, பார்க்கும் இடமெல்லாம் இனிமைதான், எல்லாம் உயிர்ப்புதான், எல்லாமே கொண்டாட்டம்தான், சொற்களின் ரசாயனம் அற்புதமானது, எல்லாமே நல்லவற்றோடு இணைந்திருக்கின்றன. அன்பு செலுத்துவோம், நேசம் வளர்ப்போம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமிழரும் உண்டலும் இளமே. இது நம் பண்பாட்டு கூறுதான். நேசத்தை நெடுகிலும் அறிவிப்போம். நம் செய்தி இதுவாக இருக்கட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம்.

0: கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 6:15 ஆகாஷ்வாணி மதுரை, மதியலை 1269 கிலோஹெட்ஸ். இந்த இனிமையான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய இதோ பக்தி மாலை.

நேரம் காலை 6:31:32 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். இந்த இனிமையான காலை பொழுதை பக்தி மனம் கமலச் செய்து கொண்டிருக்கின்றது. பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். இன்று பராபவ வருடம், ஆணி மாதம் 30 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026 ஜூலை மாதம், அதாவது இம்மாதம் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை இன்று ஆயுர்வேத ஹேர் ஆயில் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 18/7/2026 சனிக்கிழமை தேனீ வளர்ப்பு பற்றிய பயிற்சியும், 21/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று சிறுதானியத்திலிருந்து ஐஸ்கிரீம் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 22/7/2026 புதன்கிழமை லாபகரமான முறையில் ஆடு வளர்ப்பு பற்றிய பயிற்சியும் நடைபெறவுள்ளது. இவ்விலவச பயிற்சி காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். ஒரு வார கால பயிற்சியாக 20/7/2026, 2 பயிற்சியாக 17/5/2026, 16/7/2026 புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும் நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயனடையுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். தரமான நெல் விதை விற்பனைக்கு மதுரை விவசாய கல்லூரியிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, தமிழக விவசாயிகளின் தொழில்நுட்ப தேவையை பூர்த்தி செய்வதோடு ஆராய்ச்சி நிறுவனமாகவும் மதுரை விவசாய கல்லூரி செயல்படுகிறது. நெல் சாகுபடியில் விவசாயிகள் அதிக மகசூல் பெறும் வகையில் தரமான நெல் விதைகளை உற்பத்தி செய்து ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. தமிழக நெல் சாகுபடியாளர்கள் மற்றும் பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அதிக மகசூல் தரும் நெல் ரக விதைகள் விற்பனைக்கு உள்ளன. அனைத்து ரக விதைகளும் தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகள் ஆகும். தற்சமயம் இங்கு விற்பனைக்கு தயாராக உள்ள நெல் ரகங்கள் அம்பை 16 ரகம், ஆதார நிலை 1, இருப்பு 15,720, கிலோ 1 ₹41, கோ 55 ஆதார நிலை 1, 2,970 இருப்பு ₹44, ஆம்பை 21 உண்மை நிலை விதை 2,580 இருப்பு கிலோவுக்கு ₹35, ஆடுதுறை 45 உண்மை நிலை விதை இருப்பு 6,000 கிலோ ₹40, ஆடுதுறை 54 உண்மை நிலை விதை 1,380 கிலோவும் கிலோவுக்கு ₹40 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. விவசாய பெருமக்கள் தங்களின் விதை தேவைக்கு மதுரை விவசாய கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவரை அணுகலாம். விருப்பத்தின் பெயரில் பார்சல் மூலமாகவும் அனுப்பப்படும். இணையவழி பண பரிவர்த்தனை செய்யும் வசதியும் உண்டு. மேலும் தொடர்புக்கு 87/78/71/22 மற்றொரு அலைபேசி எண் 89/73/64/95/70. அலைபேசி எண்கள் மீண்டும் 87/78/71/22/91, 89/73/64/95/70 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு மதுரை விவசாய கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயறு வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: நவீன கருவிகள், நீர் தெளிப்பான்கள், நவீன கருவிகளை பயன்படுத்தி குறைவான நீரில் கூடுதல் பயன்பாடு திறனை பெறுவதற்கான, கூடுதல் உற்பத்தி திறனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. உர மேலாண்மையில இப்ப நம்ம இரவையில சாகுபடி செய்ய போறோம்னா அதற்கு தேவைப்படக்கூடிய தலைமணி சாம்பல் சத்தை அடியுரமாகவும், இப்ப தற்பொழுது மேலுரமாகவும் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று தலைமணி சாம்பல்

0: சத்தை பிரித்து கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் கொண்டு வந்துட்டாங்க. இதுல நிறைய நேரங்களில் இந்த வேளாண் பெருமக்கள் பயிர் வகை சாகுபடி செய்யும் பொழுது, சார் நாங்க இதை நீங்க பயிர் வகை அதிசயத்தை தெளிப்பதற்கு ஒரு முறை, பூச்சி நோய் தெளிப்பதற்கு ஒரு முறை, இப்படி பல்வேறு முறைகள் செல்வதனால் எங்களுக்கு அதுக்கான ஸ்ப்ரேயர் அதாவது தெளிப்பான்கள் கிடைப்பதில்லை, அதற்கான செலவினங்கள் கூடுதலாக இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எகெயின் அதில் தான் முன்னேற்பாடாக நம்ம ட்ரோன் மூலமாக, ட்ரோன் இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் நம்ம இளைஞர்கள் அதனுடைய பயிற்சியும் பெற்று நிறைய இடங்கள் அதற்கு வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. குறைவான செலவில் நம்ம ட்ரோன் மூலமாக இதை தெளிப்பதற்கான தொழில்நுட்ப ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு ஹைட்ல பயன்படுத்த வேண்டும், இதற்கான வழிமுறைகள் என்ன என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இதற்கான தொழில்நுட்பங்களை நிலை நிறுத்திருக்கு, அதுக்கான ஆவணங்களை செய்திருக்கு. நிறைய இளைஞர் பெருமக்களுக்கு பயிற்சியும் கொடுத்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தின் மூலமாக அவங்க ட்ரோன் வாங்கியிருக்காங்க. அந்த ட்ரோனை பயன்படுத்தி இன்றைய காலத்தில் கலை மேலாண்மையிலிருந்து உரம் மேலாண்மை வரை செய்வதற்கான ட்ரோன் மூலமாக செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த பூச்சி நோய் மேலாண்மையில சரியான பூச்சி நோய் மேலாண்மை, முக்கியமாக ஆரம்ப காலகட்டத்தில் வரக்கூடிய சாறு உறிஞ்சி பூச்சிகளை சரியான முறையில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அதனுடைய தொடர்ச்சியாக நம்மளுடைய சாறு உறிஞ்சி பூச்சிகளால் ஏற்படக்கூடிய வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு விதை நேர்த்தியோட என்னென்னலாம் ரசாயன பொருட்கள் சேர்க்க வேண்டும், விதை நேர்த்தி செய்த பின்பு வருமுன் காப்பதற்கு பயிருக்கு முன்பாக எந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு தொழில்நுட்பங்களை பயிர் பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக தொழில்நுட்பங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா நம்ம காலநிலை மாற்றத்தின் காரணமாக எப்போ சாறு உறிஞ்சி பூச்சி வரும், எப்போ நோய் வரும், அதற்கான அறிவுரைகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆலோசனையாக கொடுத்துருக்காங்க. அதனுடைய என்னது உங்கள் ஆப் நம்ம ஆன்லைனில் எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பயிருக்கும் எந்த பயிரில் என்ன நோய் வரும், எந்த நோய் அதனுடைய அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும், என்னென்ன மேலாண்மை செய்யப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, பல்வேறு முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து வரும்பொழுது வேளாண் பெருமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, சார் எங்களுக்கு இந்த சாகுபடிக்கெல்லாம் ஆட்கள் தேவை கூடுதலாக இருக்கு, கூடுதல் செலவினங்கள் ஆகுது, அப்படி இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை அப்படிங்கிற தருணத்தில் இன்றைய முறையில் இயந்திர முறை சாகுபடிக்கான தொழில்நுட்பம் ஒரு தொகுப்பாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது விதைக்கும் பொழுது நிலத்தை எவ்வாறு தயாரிக்கப்பட வேண்டும், விதைத்த பின்பு எவ்வாறு விதையிட வேண்டும் இயந்திரத்தின் மூலமாக, விதையிட்ட பின்பு இயந்திரத்தை பயன்படுத்தி களை மேலாண்மை எவ்வாறு பயன்படுத்துவது, அல்லது களை கொல்லியை எவ்வாறு ட்ரோன் மூலமாக பயன்படுத்துவது, நவீன முறையில் எவ்வாறு நீர் மேலாண்மை பண்ணுவது, சாகுபடி வந்து இதை அறுவடை செய்யும் பொழுது எவ்வாறு பயிரோட கனப்பி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, எது அது எவ்வளவு ஹைட்ல அதனுடைய மேலாண்மை செய்யப்பட வேண்டும், அதுல தேவையில்லாமல் வரக்கூடிய இலை மற்றும் சருகுகளை எவ்வாறு குறைப்பது, நம்மளுடைய அறுவடை அதாவது கட்டிங் எஃபிஷியன்சி ஆர் ஹார்வெஸ்டிங் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அறுவடை திறனை எவ்வாறு கூட்டுவது, அதற்கான பல்வேறு வழிமுறைகளை வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கி இருக்கு. இப்ப நம்ம தேடி போக வேண்டியது தொழில்நுட்பங்கள் எங்க இருக்கு, அதற்கான தொழில்நுட்பங்களை தேடி வருகின்ற காலங்களில் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நம்மளுடைய சாகுபடி பரப்பளவை கூட்டுவதும் மட்டுமல்லாது எங்கெங்கெல்லாம் நாங்கள் நம்ம பயிர் வகை சாகுபடி பண்றோமோ அதனுடைய உற்பத்தி திறனை கூட்டணும் என்ன வருகின்ற காலத்தில் நம் முன்பாக சொன்னது போல 68.7 லட்சம் டன் இறக்குமதி செய்வதற்கு பதிலாக திருப்பி, அதாவது நம்ம எவ்வளவு ஏற்றுமதி பண்றோம் எவ்வளவு இறக்குமதி பண்றோம் சொன்னது போல அதை திருப்பி, அதாவது எவ்வளவு குறைவான ஏற்றுமதியை எவ்வளவு ஆக்கலாம், குறைவான இறக்குமதியாக்கி கூடுதலான ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான முனைப்பை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது போன்ற பல்வேறு விழிப்புணர்வுகளை சம்பந்தப்பட்ட மாஸ் மீடியா, அதாவது நம்ம பேப்பராக இருக்கட்டும், ஆல் இண்டியா ரேடியோவாக இருக்கட்டும், இல்லை டிவி, அதாவது இன்றைய காலகட்டத்தில் நிறைய டிவி நிறைய நேரங்களில் தொழில்நுட்பங்கள் யூடியூப் மூலமாகவும் ஒவ்வொரு வேளாண் அறிவு நிலையத்திலையும் வச்சிருக்காங்க. இது யூடியூப் டெக்னாலஜி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயும்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை பயிர் வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: காலை 6:44 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்களை இன்று காலை 7:25 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் என்ற தலைப்பில் பெண்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் பற்றிய தகவல்கள் தரவுள்ளார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். கேட்டு ரசிக்கலாம், பயன்பெறலாம். இன்னும் சில நொடிகளை நாம் கேட்க இருப்பது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவாக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச் சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன்

0: தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
1: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதைப் பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கைய விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறி போயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகம் ோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாண்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்ட பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் கார்டி ஃபிலிம், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜெய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதி சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று மலேசியாவின் லிங் சிங் ஓங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற

வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
3: உணவு பாதுகாப்பும் சுற்றுச்சூழலும் நிலையான வாழ்வின் அடித்தளம்.

0: காலை 6:55.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
2: உணவு பாதுகாப்பும் சுற்றுச்சூழலும் நிலையான வாழ்வின் அடித்தளம். உணவு என்பது மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. உயிர் வாழ்வதற்கும் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் உணவு மிகவும் அவசியம். ஆனால் அந்த உணவு நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உணவு கிடைப்பதற்கான அடிப்படை ஆதாரம் இயற்கையும் சுற்றுச்சூழலும் ஆகும். விவசாயம் வாழ்ந்தால் மனித வாழ்க்கை வாழும், இயற்கை பாதுகாக்கப்பட்டால் உணவு பாதுகாக்கப்படும் என்ற உண்மை உணவு பாதுகாப்பிற்கும் சுற்றுச்சூழலுக்கும் உள்ள தொடர்பை விளக்குகிறது. உணவு பாதுகாப்பு என்பது அனைவருக்கும் போதுமான அளவு பாதுகாப்பான சத்தான உணவு கிடைப்பதை குறிக்கிறது. ஆனால் இன்று உலகம் பல சவால்களை எதிர்கொள்கிறது. மக்கள் தொகை அதிகரிப்பு, காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை, மண்வளம் குறைதல் போன்றவை உணவு உற்பத்தியை பாதிக்கின்றன. மனிதன் உணவு பெரும்பாலும் விவசாயத்தை சார்ந்தது. விவசாயத்திற்கு தேவையான நிலம், நீர், காற்று ஆகியவை இயற்கையிலிருந்து கிடைக்கின்றன. எனவே சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் விவசாயமும் பாதிக்கப்படும். ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்த விவசாய முறைகளை பின்பற்றினர். இயற்கை உரங்களை பயன்படுத்தினர், மண்ணின் வளத்தை பாதுகாத்தனர், நீரை சிக்கனமாக பயன்படுத்தினர். இதனால் நிலமும் வளமாக இருந்தது, உணவும் ஆரோக்கியமாக இருந்தது. ஆனால் இன்று அதிகமான ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுவதால் மண்ணின் தரம் குறைகிறது, நீர் மாசுபடுகிறது, சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. திருக்குறள் கூறுகிறது, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விவசாயத்தின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் இந்த குறளில் எடுத்துரைக்கிறார். உலகின் உணவு தேவையை நிறைவேற்றும் விவசாயிகளை மதிக்க வேண்டும். உணவு பாதுகாப்பிற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக மிக அவசியம். முதலில் மண் பாதுகாப்பு முக்கியம். வளமான மண் இருந்தால்தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும். மண்ணை பாதுகாக்க இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, நீர் பாதுகாப்பு. விவசாயத்திற்கு நீர் மிக முக்கியம். மழைநீர் சேகரிப்பு, நீர் சிக்கன முறைகள் போன்றவற்றை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது, உயிரின பன்மை பாதுகாப்பு. தேனீக்கள், பறவைகள் போன்ற உயிரினங்கள் விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை இல்லாமல் இயற்கை சுழற்சி பாதிக்கப்படும். ஒரு சிறிய கவிதை, மண் வளம் காப்போம், நீர் வளம் சேர்ப்போம், இயற்கையை நேசித்தால் உணவு வளம் பெருக்குவோம். இந்த கவிதை உணவு உற்பத்திக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பை எடுத்து காட்டுகிறது. இன்று உலகின் பல பகுதிகளில் உணவு வீணாகிறது. நாம் உண்ணக்கூடிய அளவு மட்டுமே உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவை வீணாக்குவது என்பது விவசாயியின் உழைப்பையும் இயற்கை வளங்களையும் வீணாக்குவதாகும். உணவு பாதுகாப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பங்கு உள்ளது. உணவை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும். உள்ளூர் விவசாய பொருட்களை ஆதரிக்க வேண்டும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும். நீர் மற்றும் மண் வளங்களை பாதுகாக்க வேண்டும். பொதுமக்களாகிய நாமும் உணவின் மதிப்பை அறிந்து கொள்ள வேண்டும். வீடுகளில் உணவை வீணாக்காமல் சாப்பிட வேண்டும். விவசாயத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும். டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், விவசாயமும் அறிவியலும் இணைந்தால் வளமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். இயற்கையையும் தொழில்நுட்பத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தினால் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் இன்று இயற்கையை அழித்து அதிக உணவை உற்பத்தி செய்ய முயற்சிப்போமா, அல்லது இயற்கையை பாதுகாத்து நீண்ட காலத்திற்கு உணவை உறுதி செய்வோமா? இந்த முடிவு நம் கைகளில் உள்ளது. நிலையான வாழ்க்கை என்பது இன்றைய தேவைகளை நிறைவேற்றுவதோடு எதிர்கால தலைமுறையின் தேவைகளையும் கருத்தில் கொள்வதாகும். அதற்கு உணவு பாதுகாப்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும். நிறைவாக, இயற்கையை பாதுகாத்தால் உணவு பாதுகாக்கப்படும், உணவு பாதுகாக்கப்பட்டால் மனித வாழ்க்கை பாதுகாக்கப்படும் என்ற உண்மையை மனதில் கொண்டு இயற்கையை நேசிப்போம், விவசாயத்தை மதிப்போம், உணவை பாதுகாப்போம், சுற்றுச்சூழலை காப்போம், நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

நேரம் காலை 7 மணி. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். உங்கள் மனம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியது இந்த உலகம். இந்த உலகம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாக இருக்கட்டும் உங்கள் மனம் என்ற சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை வரிகளோடு இனிய காலை வணக்கங்களோட நிகழ்ச்சியில் இணைவது வயலட் மேரி. நிகழ்ச்சியில் இனி இடம்பெறுவது அறிவோம் 1000. இன்றைய நாள் பற்றிய தகவலோடு திரையசையும் கேட்கலாம். இன்று ஜூலை 14 1965 ஜூலை 14 மரைனர் விண்கலம் செவ்வாய்க்கோளுக்கு சென்று வேறொரு கோளின் மிக அண்மையான படங்களை பூமிக்கு அனுப்பிய நாள் இன்று. 1995 MP3 என்று பெயரிடப்பட்டது இன்றுதான். 1854 மகேந்திரநாத் குப்தர் சுவாமி ராமகிருஷ்ணரின் சீடர் பிறந்த தினம் இன்று. 1929 வாசிய குழந்தைசாமி இந்திய பொறியியலாளர் பிறந்த தினம் இன்று. 2015 MS விஸ்வநாதன் அவர்கள் இந்திய திரைப்பட இசையமைப்பாளர் இறந்த தினம் இன்று.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: போலீஸ்
4: மிஸ் சீமா?
3: ஆமாங்க.
4: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
3: நான் என்ன பண்ண?
4: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
3: டிஜிட்டல் அரெஸ்டா?
4: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: இவ்வளவு பணமா?
4: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
3: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
4: என்ன
3: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது

0: வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
1: ஹலோ மாமா.
2: ஹாய்.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் இப்பொழுது 7:11. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் திரைசை நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க வருகிறது உல்லாச பறவைகள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகியின் குரலில்.

0: மீண்டும் மதுரை வானொலியின் மதுரை தென்றல் திரேசை இன்று காலை 7:35 தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல்

0: செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து சிஐஎஸ்எஃப், சிசிஎல் நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண், குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை இம்மாதம் 27 தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர்.

0: இந்நிலையில் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கட் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல் பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோர பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கன்ஜான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 7:25.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள். இந்த பகுதியில் பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோமிற்கான உணவு கட்டுப்பாடு மற்றும் அது சார்ந்த ஊட்டச்சத்துக்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். பெண்களுக்கு ஏற்ற பொதுவான ஊட்டச்சத்துக்கள் எவை எவை?
1: பெண்கள் மாதவிடாய், கர்ப்பகாலம், மாதவிடாய் நிறுத்தம் போன்ற பல பருவ மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் டி, ஃபோலேட், B12, புரதம், அயோடின், ஜிங்க், ஒமேகா 3 போன்ற சத்துக்கள் மிகவும் அவசியமாகும்.
0: PMOS என்று சொல்லக்கூடிய பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோமில் உணவு கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் என்ன? உணவு கட்டுப்பாடு ஏன் தேவை?
1: பொதுவாக PMOS என்பது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இதனால வந்து சுகர் கிரேவிங்ஸ், இனிப்பை அதிகமாக உட்கொள்ளும் தன்மையும், இதனால் உடல் அதிகரிப்பதும் ஒரு காமன் சிம்டமாக இருக்கு. ஸோ இதை தவிர்ப்பதற்கு மற்றும் பல உபாதைகளில் இருந்து தடுப்பதற்கும் உணவு கட்டுப்பாடு மிக முக்கியம்.
0: PMOS-ல சீட் சைக்கிளிங் அப்படின்னா என்ன?
1: மாதவிடாய் சுழற்சியின் போது வெவ்வேறு கட்டங்களில் குறிப்பிட்ட விதைகளை சாப்பிடும் முறை சீட் சைக்கிளிங் எனப்படும். இவை ஹார்மோனை சமநிலைப்படுத்துவதாக நம்பப்படுகிறது. இருப்பினும் இதற்கு வலுவான ஆதாரங்கள் தற்போதைக்கு இல்லை. ஆனால் இவை சமச்சீரான சத்துக்களை கொடுப்பதால் பல டயட்டீஷியன்களால் பரிந்துரைக்கப்படுகிறது.
0: சீட் சைக்கிளிங் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க. பல கூட்டு கலவையான விதைகளை உண்பதுனால இந்த ஹார்மோன்களோட ஏற்ற இறக்கங்களை சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க. இதை பத்தி இன்னும் கூடுதலாக எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்களேன்.
1: மாதவிடாய் 1-ஆம் நாளிலிருந்து 14-ஆம் நாள் வரை எடுத்துக்கொள்ள வேண்டிய விதைகள் பூசணி விதை மற்றும் ஆலி விதை. இவை ஒரு மேஜை கரண்டி ஒவ்வொரு விதைகளையும் எடுத்துக்கொள்ளும். 15-ஆம் நாளிலிருந்து 28-ஆம் நாள் வரை சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் விட்டமின் இ, செலினியம், கால்சியம், ஒமேகா 3, ஜிங்க் போன்ற சத்துக்கள் உள்ளது.
0: பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் PMOS என்று சொல்லக்கூடிய பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த நிலைக்கு ஏற்ற உணவு பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி நாங்க எடுத்துக்கலாம்?
1: முழு தானியங்கள், கோதுமை, ராகி, கம்பு, சிகப்பரிசி போன்றவை எடுத்துக்கொள்ளலாம். புரதச்சத்து மேலும் ஆரோக்கியமான கொழுப்பு பாதாம், வால்நட், ஆலி விதைகளில் கிடைக்கப்படுகிறது. நார்ச்சத்துள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். நார்ச்சத்து பொதுவாக முழு தானியங்களில் அதிகம் உள்ளது, அதை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது காய்கறி பழங்களை சேர்த்துக் கொள்ளலாம். ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன், சோயா பீன்ஸ், டோஃபு, சோயா பால், ஆலி விதை, எள்ளு போன்ற உணவுகளில் அதிகம் உள்ளது. இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் PMOS-ஐ கட்டுப்படுத்துவதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது.
0: பொதுவாக விதை சார்ந்த பருப்புகள் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடிய சமயத்தில் மலச்சிக்கல் வரும் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. அது உண்மையானதும் கூடலாம். இதை தவிர்ப்பதற்கு அவர்கள் என்ன பண்ணணும்?
1: அளவான விதைகளை எடுப்பது மற்றும் நார்ச்சத்துடன் விதைகளை எடுப்பது. நட்ஸினால் ஏற்படும் மலச்சிக்கலை தவிர்ப்பதற்கு அதிகம் நீர் அருந்த வேண்டும். அளவான நட்ஸ் உட்கொள்ள வேண்டும். அதிகம் நீர் அருந்துதல், உடற்பயிற்சி செய்தல், அளவோடு நட்ஸ் எடுத்துக்கொள்வது மலச்சிக்கலில் இருந்து பாதுகாக்கும்.
0: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் இந்த பகுதியில் PMOS நிலை குறித்தும் ஏற்ற உணவு முறைகளும் அதில் எந்த மாதிரி நாம் அந்த நிலையை உணவுகளினால் கட்டுப்படுத்தலாம் என்பதையும் நமக்காக விளக்கம் அளித்தார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ
3: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 7:30. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் என்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு பூனை வளர்த்தார். ரொம்ப செல்லமா அவர் அந்த பூனையை வளர்த்தார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இரவு நேரத்தில் அந்த பூனையோட தலையில ஒரு விளக்க வச்சிருவார். அந்த பூனை ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த விளக்கு கீழே விழுந்துடாமல் பார்த்துக்கும். தலையை ஆட்டாமல் ரொம்ப நிதானமாக ராஜா பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கும். அந்த விளக்கு வெளிச்சத்தில் எல்லா வேலைகளையும் செஞ்சிருவார். கையில் ஒரு விளக்கை தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டிய

0: அவசியமே இல்லை. விளக்கை தூக்கிட்டு போகிற வேலையை அந்த பூனை பார்த்துக்கும். அதனால் ராஜாவுக்கு அந்த பூனை மேலே ரொம்ப பிரியம். மந்திரிகளையெல்லாம் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவார், பார்த்தீங்களா இந்த பூனை எவ்வளவு விசுவாசமாக நடக்குது, என் பேரில் எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா அதுக்கு அப்படிம்பார். இதை கேட்டுவிட்டு அங்கேருந்து அமைச்சர்களில் ஒருத்தர் சொன்னார், மன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இந்த பூனையோட விசுவாசத்தை நாம் கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாராம். சரி, உங்கள் ஆசையை ஏன் கெடுக்கணும், நல்லா சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ராஜா. உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, எங்கேயோ புறப்பட்டு போனார், ஒரு அஞ்சாறு எலிகளை பிடிச்சிக்கிட்டு வந்தார். அரண்மனையில் ராஜா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் அந்த பூனை ரொம்ப பணிவாக நின்றுக்கிட்டு இருக்குது, அது தலையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அமைச்சர் தான் பிடிச்சிக்கிட்டு வந்த எலிகளை அந்த பூனை பார்வையில் படுறது மாதிரி எதிரில் விட்டார். அந்த எலிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிது. அதை பார்த்தது பூனை, அவ்வளவுதான். தலையில் இருக்கிற விளக்கை பற்றியும் கவலைப்படலை, ராஜாவை பற்றியும் கவலைப்படலை. ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு எலிகளை துரத்த ஆரம்பிச்சுட்டுது. தலையில் இருந்த விளக்கு எங்கேயோ போய் விழுந்தது, அணைஞ்சு போச்சு. இருட்டில் ராஜா தடுமாற ஆரம்பிச்சுட்டார். இந்த சமயத்தில் அந்த அமைச்சர் மறுபடியும் விளக்கை ஏற்றினார், வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் பேசினார், அரசே பூனையோட விசுவாசத்தை பார்த்தீங்களா, எலி அது கண்ணில் படுற வரைக்கும் தான் விசுவாசமாக இருந்தது. அது மாதிரி எலியை பார்த்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை துரத்த ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, தான் வந்து அந்த பூனையை பற்றி நினச்சது தப்புங்கிறது அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான். சரி, இப்போ எதுக்கு இந்த கதையெல்லாம் அப்படிங்கிறீங்களா, இந்த பூனை மாதிரி தான் நம்ம மனசும். மனசை வந்து எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்து பக்குவமாக வச்சுருந்தாலும் பார்க்குறதுக்கு பரமசாது மாதிரி தான் இருக்கும். பார்க்க வேண்டியதை பார்த்துட்டுதுன்னா பாஞ்சிரும். இந்த பூனை மாதிரி புலன் இன்பப் பொருள்கள் கிட்டாத வரைக்கும் மனம் அடங்கி இருக்கிறது மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் அது குதிக்க ஆரம்பிச்சிடும், தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். பெரிய பெரிய முனிவர்கள் வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சி இதை தான் நிரூபிக்குது. புலன்களின் ஆற்றல் அதிகம், அதனால் மனக்கட்டுப்பாடு பயிற்சிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறார் சுவாமி சிவானந்தர். மது பழக்கத்தையே விட்டுவிட்டேன்னு உறுதியாக இருப்பான், கடை கண்ணில் பட்டுவிட்டதுன்னா கால் அவனை கேட்காமலே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். இதுதான் மனசுங்கிறது. அதுதான் அந்த ராஜா வளர்த்த பூனை. நம்மால் ஒருத்தன் அந்த ராஜா பூனை தலையில் விளக்க வச்சது மாதிரி இவன் தன்னுடைய தலையிலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு என்னத்தையோ தேட ஆரம்பித்தான். தேடிக்கிட்டு இருக்கிறான், தலையை ஆட்டாமல் நிதானமாக நடந்து ரொம்ப நேரமாக தேடிகிட்டு இருக்கிறான். அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தர் என்னத்தை தேடுறீங்கன்னு கேட்டார். அதுதான் மறந்து போச்சு அப்படின்னு எழுத்தான். சரி, கொஞ்சம் இப்படி உட்காருங்க, ஞாபகம் வந்ததும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னார் அவர். இவன் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசித்தான், அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சான், ஞாபகம் வந்துட்டுதுன்னா. என்னன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் இருந்த விளக்கை எங்கே வச்சேன்னு தெரியல, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், ஏற்றி வைக்கலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கினார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.

இப்பொழுது 7:36 ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி இடம்பெறுவது மதுரத்தென்றல் திரையிசை நிகழ்ச்சி. தரும் முதல் பாடல் பார்வை ஒன்றை பொதுமை திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் எஸ் ஜானகியின் குரல்களில்.

0: சங்கமம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல் திரை இசை. மீண்டும் மதுரை வானொலியின் மதுரத்தென்றல் திரை இசை இன்று காலை 8:02.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்புநதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சினேகா வழங்கினார். மதுரையில் பொதுமக்கள் தவறவிட்டு மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் மதுர தென்றல் திரை இசை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் முத்துக்காளை திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி குரல்களில்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலா இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோயில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி

ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் திரைசையோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திற்காக எஸ் ஜானகியின் குரலில்.

0: மதுரத்தின்னல் திரையிசையில் தொடரும் பாடல் தாய் மனசு திரைப்படத்திற்காக மனு எஸ் ஜானகி குரல்களில்.
1: தொண்டையில தான் நினைச்சே

நேரம் 8:49 நொடி. அக்காஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் திரையிசையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சாமுண்டி திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ்.ஜானகி குரல்களில்.

0: எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மலேசிய வாசவன் குரலில் ஒலித்த அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுர தென்றல். தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: ஜெயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. இன்றைய நிகழ்ச்சியில் நீலகண்ட சிவன் பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் சம்போ மகாதேவா, பௌளி ராகம், ரூபகதாளம்.

நேரம் 9:29:40. நீலகண்ட சிவன் பாடல்களை ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாட கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேத்துராமன் அவர்கள் கஞ்சிரா. அரங்கிசையில் தொடர்கிறது வேளா சரணம் எனத் தொடங்கும் பாடல். பைரவி ராகம், மிஸ்ரசாப்புதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை நீலகண்ட சிவன் பாடல்கள் சிலவற்றை ஆர் விஜயலட்சுமி, ஆர் சித்ரா ஆகியோர் பாட கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசியா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. நீட் மறு தேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் விடுதியில் உயர்த்தப்பட்டுள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தாராபுரம் தாலுகாவில் நாளையும் நாளை மறுநாளும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே பொதுமக்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண உள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழில்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 10:02.
2: நேரம் 10:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பாச உறவுகளை வெளிப்படுத்தும் இனிமையான பாடல்களை கேட்கப் போகிறோம் நேர்களே. சகோதரன் என்னும் அரண் சந்தோஷம் நிறைந்த அத்தனையும் ஒன்றாக கொடுக்கும் நல்ல உறவு. அன்பு, அக்கறை, அடிதடி, கிண்டல், கேலி, கலாட்டா இவையெல்லாம் சேர்ந்து ஒன்றாக கொடுக்கும் நல்ல உறவான சகோதரர் சகோதரிகளுக்கு இடையேயான அன்பான உறவை வெளிப்படுத்தும் பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து சித்துக்குமார் இசையில் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் குரல்களில் கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஈசன் திரைப்படத்திலிருந்து ஜேம்ஸ் வசந்தன் இசையில் பத்மநாபன் குரல்களில் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 10:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து இமான் இசையில் ஸ்ரீ சத் ஸ்ரீராம் குரல்களில் கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் எஸ் ஜானகி மற்றும் ஜெயச்சந்திரன் குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து சபேஸ் முரளி இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் கங்கா குரல்களில் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் மற்றும் பரத்வாஜ் குரல்களில் கேட்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஏத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரல்களில் கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நேரம் 10:39. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அடுத்த பாடலாக வானத்தை போல திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் சுஜாதா மற்றும் அருண்மொழி குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 10:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரெக்கா திரைப்படத்திலிருந்து இமான் இசையில் இமான் மற்றும் நந்தினி ஸ்ரீகர் குரல்களில் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரத்தத்தின் ரத்தமே திவேலாயுதம் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் ஹரிஹரன் மற்றும் மதுமிதா குரல்களில் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா குரல்களில் கேட்கலாம்.

0: செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் திரு விஜய் சென்னை மாநில கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதார பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அரசு மருத்துவமனைகளில் தரமான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் மாலை 3:30 தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் இப்பொழுது 11:02. ஆகாஷவாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல் திரையிசை நிகழ்ச்சியில். அதர்மம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில்.

ஒலித்த பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குரலில் ஒலிக்க கேட்டோம். இனிவரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஆவாரம் பூ.

திரைப்படத்திற்காக கே.ஜே. ஜேசுதாஸ், எஸ். ஜானகி குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். நேரம் 11:42. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளோடு நாம் இணைந்திருக்கிறோம். சென்ற திரைசி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மை டியர் மார்த்தண்டன் திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி மற்றும் குழுவினருடன் பாடும் பாடல்.

0: இசையட்டும் கேட்கட்டும் டும் டும்.
1: ஒரு சொந்தம் புது பந்தம் மலரட்டும்,
0: ஒரு சொர்க்கம் அதில் இன்பம் தொடரட்டும் டும்.

மதுரத்தினில் திரைசீ நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருகிறது தாலாட்டு படவ திரைப்படத்திற்காக அருண்மொழி எஸ் ஜானகி குரல்களில்.

0: சஞ்சீத் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மனோக்குரலில் ஒலித்த அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல் திரையிசை. மீண்டும் மதுரை வானொலியின் மதுரை தென்றல் திரையிசை இன்று பிற்பகல் 2:15.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597

0: 4428 மற்றும் 0452-253-1366.
1: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும் அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு,

வழியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் நண்பகல் 12 மணி. இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 இசை மேடை. என் ரவிக்கிரண் சித்திரவீணை இசை. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 எண்ணியூர் தோழி. ஆடை வடிவமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் ஆர். தனலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:10 மதுரை தென்றல். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். சமஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாகம் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் ஜே. லலிதா அவர்கள். இரண்டு 55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். குரல் அமுதம். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 மதுரை தென்றல். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் ஜி. விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணும் மணியும். கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துகள் குறித்து திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீ குமாரி அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். இரவு 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கூட்டுறவு வங்கி எழுத்தாளர் எம். கே. கருப்பையா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல். 9:30 அறிவியல் நேரம். நன்னீர் மீன்கள். மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஏ. விக்னேஷ். 10:00 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதுவரை இடம்பெற்றது நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்வது செய்திகள்.

0: ஒரு மாதிரியா இருக்கிறீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே. என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கூட்டுறவு வங்கி எழுத்தாளர் எம் கே கருப்பையா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 9:30 அறிவியல் நேரம். நன்னீர் மீன்கள். மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவு சின்னத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 நாட்களில் சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய

இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உட்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாராக்காராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி அளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதியுதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 நவம்பர் 22 சந்துவா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது.

0: இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிவி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-11 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 8-11, 11-8 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு மணி 12:30 நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிவி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிவாழ் மீனவர்களுக்கு இன்று தொடங்கிய இம்மாதம் 17 வரையிலான வானிலை முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை. பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை மறுநாள் 16 அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசும் வாய்ப்பு உண்டு. 17 பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திர பிரதேசத்தில் மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.7 முதல் 2 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் 1.7 முதல் 2 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. குண்டூர் கடலோர பகுதிகளில் நாளை இரவு 7 வரை 1.2 முதல் 1.6 மீட்டர் வரை வினாடிக்கு அலைகளின் வேகம் இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.7 முதல் 2.1 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் கடலோர பகுதிகளில் கோரமண்டல் முதல் அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். பிரகாசம் பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை இரவு 10 வரை வினாடிக்கு 1 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஜி வித்யா இசையமைப்பில் பாடல். இயற்றியவர் திருச்சி வாசுதேவன். இசை பாடியவர் ஏ.எல். ராகவன்.

அடுத்து ராஜ்குமார் பாரதி. பாடியுள்ள பாடல் உடன் பாடலை பாடியவர் கீதா கிருஷ்ணன், இயற்றியவர் கு மருதமணி, இசை ஷியாமலா சுவாமி.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:30.
1: நேரம் 1:38.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்வளவு பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லைன்னா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும்.
1: நேரம் 1:05 க்கான ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: said the world is facing growing conflict and instability, making the role of the United Nations more critical than ever.
1: As a candidate, it is natural that member states would like to understand what India brings to the table. One part of that is our vision of the priorities that the world and the United Nations must address. The other is a track record which enables the international community to make its own judgment. Let me address the priorities first. As we contemplate the global order, India's focus will be on working for a secure, peaceful and equitable world.
0: India participated in the second ministerial meeting of the Palestine donor group in Brussels yesterday. Addressing the meeting, Secretary in the Ministry of External Affairs, Siripriya Ranganathan, emphasized that India has been a long-standing partner of the Palestinian people. She underlined India's ongoing developmental assistance, including capacity-building programs and humanitarian assistance to the people of Palestine. Ms. Ranganathan noted that India's projects are demand-driven and largely centered on healthcare, education, capacity-building, and vocational training. The United States launched strikes on Iran for the third consecutive night, marking a new escalation in the resumption of hostilities. The U.S. military's Central Command said it struck areas around Abu Musa, Bandar Abbas, Bushehr, Chabahar, Jask, and Konarak, targeting Iranian coastal defense systems, missile and drone sites, and maritime capabilities. Iran acknowledged the strikes but did not report any casualties or damage. Iran responded with attacks targeting Bahrain, Jordan, and two tankers associated with the United Arab Emirates traveling through the strait, killing one mariner and injuring eight others. In men's cricket, the Indian team will take on hosts England in the first one-day international of a three-match series in Birmingham at 3:30 p.m. today. In FIFA World Cup, France will take on Spain in the first semi-final at Dallas Stadium in Texas, U.S. tonight. France reached the semi-finals after defeating Morocco 2-0 in the quarterfinals, while Spain advanced with a hard-fought 2-1 victory over Belgium. Domestic equity benchmark indices traded lower today, tracking weak global markets after a sharp rebound in crude oil prices to $85 per barrel mark amid escalating tensions in West Asia. And with that, we end this news bulletin.
2: Neram Orumani Patanimidam
3: Akashwani. என்னுயிர் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் ஆயத்த ஆடை வடிவமைப்பு மையத்தின் தலைமை ஆசிரியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ராஜஸ்ரீ.
4: இப்போ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு பழைய பொருட்கள் இருக்கும்ல, பழைய ஆடைகள் இருக்கும்ல, அதை வந்துட்டு புதுவிதமான பொருட்களாவோ இல்லை புது ஆடைகளாவோ உருவாக்குறதுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா?
5: சஸ்டைனபிலிட்டி, அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட ஜீன்ஸ் அதை வச்சு எப்படி ஒரு கார்மெண்ட்டாக கொண்டு வரலாம், அது பார்க்கறதுக்கு பழைய துணி மாதிரியோ பழைய கார்மெண்ட் மாதிரியோ தெரியாது. அதை எப்படி வாஷ் பண்ணி எப்படி அதை நீட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கார்மெண்ட்டை எப்படி கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்றது, இது சஸ்டைனபிலிட்டி இப்போ வந்துட்டுருக்கு. அதாவது சஸ்டைனபிள் யூஸ் பண்ண ரீசைக்கிள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ யூஸ் பண்ண பொருளை தூக்கி போடாம அது எப்படி ஒரு கன்வர்ஷனை கொண்டு வர்றதுன்றது இப்போ கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குறோமா?
4: ஓகே மேம்.
5: விஆர் கன்வெர்ட்டட் ஒன் ஃபேஷன், அதாவது கார்மெண்ட்டை தச்சு கிட்டத்தட்ட ஒரு 13-14 கார்மெண்ட்டை குறைஞ்சது ஒரு 100-150 ஜீன்ஸை கட் பண்ணி அதுலேருந்து தான் கார்மெண்ட்டாகவே கன்வெர்ட் பண்ணுமா?
4: ஓகே மேம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 100-150 ஜீன்ஸ் சொன்னீங்கல்ல, இது உங்களுக்கு எங்கேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க?
5: ஸோ நாங்கள் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணுவோம்.
4: ஓகே.
5: அதே மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி தான் அந்த ஜீன்ஸ். ஏன்னா ஜீன்ஸில் அந்த பட்டன் ஒன்று போச்சுனாலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது.
4: கண்டிப்பாக
5: அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மெட்டல் பட்டன், அந்த பட்டன் போயிடுச்சுன்னா ரீஃபிக்ஸ் பண்ண முடியாது. நல்ல குவாலிட்டியாக இருக்க ஜீன்ஸ்ன்றப்போ அது இல்லாமல் ஃபிட்டிங் இல்லை, ஃபேட் ஆகிடுச்சு, வெயிட்டாக இருக்குது, அந்த மாதிரி மெட்டீரியல்ன்றதுனால எங்களுக்கு ஜீன்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைச்சது.
4: ஓகே.
5: இன்ஃபேக்ட் ஃபேஷன் ஷோ ஆரம்பிக்கிறப்போ பயந்தோம் இப்படி அவ்வளோ கலெக்ட் பண்ண போகணும்னு. ஆனால் அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்ச ஒரே பொருள் எது அப்படின்னா ஜீன்ஸ்.
4: ஓகே ஓகே மேம். இது இல்லாம ஜீன் இல்லாம வேற எந்த பொருளெல்லாம் வச்சு நீங்க அதை புது பொருட்களா
5: நிறைய இப்போ வேஸ்ட் இப்போ சுடிதாஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா கன்வெர்டட் பேட்ச் ஒர்க் கார்மெண்ட்ஸா நிறைய பண்ணலாம். அதே மாதிரி இந்த டோர் மேட் எப்படி அப்படின்றது இப்போ எங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்க உள்ள வந்தீங்கனாலே நாங்க நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம்.
4: ஓகே.
5: ஒரு வேஸ்ட் பொருளை வச்சு எப்படி நீங்க அது ஒரு

0: ப்ராடக்டாக கொண்டு வரணும். அது இல்லாமல் எங்களுக்கு லிப்பன் ஆர்ட், பாட்டில் ஆர்ட், பாட் ஆர்ட் அண்டு டிஷ்யூ பேப்பர் ஆர்ட், இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் வரும். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா நார்மலாக ரிட்டர்ன் கிஃப்ட்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சில்வர் பாத்திரமா கையில் கொடுப்பாங்க. இப்போ இது என்னன்னா, கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற கொஞ்சம் ஹை லெவல் கல்யாணம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க, கல்யாண பேகுன்னு. இப்போ இது தைக்கிறது ஒரு ட்ரெண்டிங், இதை தைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு பதிலாக ஒரு லிப்பன் ஆர்ட் அப்படின்னு வால் டெக்கர்னு சொல்லுவோம், அந்த லிப்பன் ஆர்ட்டை ஒர்க் பண்ணுறது எப்படி, அதில் ட்ரைனிங் கொடுப்போம். அப்போ இந்த ஒர்க் ஷாப் என்னன்னா, நாட் ஓன்லி ஹோம் டெக்கர்ஸ், அது ஒரு பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணுன்றது அவங்களுக்கு ஒரு பேசிக் ட்ரைனிங்காக கொடுக்கறதுனால அப்பேரல் கார்மெண்ட்டை தவிர்த்து இதெல்லாமும் பிஸ்னஸாக இருக்குன்றது அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங்காக கொடுக்குறோம்.
1: ஓகே மேம், நம்ம நிறைய கடைகள் இப்போ போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். அவன் ஒரு சின்ன ஒரு கப் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் ஒரு பல்ப் வச்சு அதை சுற்றி ஒரு பெரிய யூஸ் பண்ண பொருட்களாலே லைட்ஸ் சுற்றி வச்சுருப்பாங்க. அண்ட் ஆனால் வந்து புதுசாக எவ்வளோ காசு கொடுத்து நம்ம அந்த கடைக்கு போய் எப்படி சொல்கிறது எலைட்டாக இருக்கும், அது கூட பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. அந்த ஹேண்ட்மேட் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக அதை செஞ்ச ஒரு விஷயம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
0: கண்டிப்பாக இப்போ நீங்கள் எக்கெல்லாம் வைக்கிறோம், அதை வச்சு நைட் லேம்ப்ஸ் பண்ணலாம். இதுதான் பேசிக், இப்படிதான் ஒரு ஐடியா. அந்த ஐடியா கொடுக்கறது தான் எங்களோட வேலை. அவனோட கிரியேட்டிவிட்டி அவன் காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
1: ஓகே மேம், இப்போ இந்த கோர்சஸில் வந்துட்டு டிகிரி இல்லாமல், டிப்ளமோ இல்லாமல், சர்டிஃபிகேட் இல்லாமல் பார்ட் டைம் கோர்சஸ் இருக்கா மேம்?
0: இருக்குமா, இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பிளவுஸ் தைக்கணும், சுடிதார் தைக்கணும் அப்படின்னா சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக வைக்கிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் அவங்க வீக்கெண்ட்ன்றப்போ தே கேன் கம் அண்ட் லேர்ன் இட். இது ஒரு வீக்கெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இந்த வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ன்றப்போ வெறும் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்கும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்காக இருக்குமா?
1: ஓகே மேம்,
0: இப்போ எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, மர்ச்சன்டைசராக இருக்கார், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் இருக்காரு, ஆனா அவருக்கு சில சர்டிபிகேட்ஸ் இருக்காது. அதர் தென் தட் சாஃப்ட்வேர்ல இருக்க எனக்கு ஒரு பிளவுஸ் சுடிதார், எனக்கும் ஃபேஷன்ன்றது ஃபேஷனா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே கோர்சஸாவும் வைக்கிறோம்.
1: ஓகே மேம், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் ஒரு தையல் மிஷின் கண்டிப்பாக இருக்கும், ஏதோ நான் வித்து பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு சிங்கிள் மதர் இல்லைனா ரிட்டையர்டு பீப்புள் கூட வந்துட்டு சில பேர்லாம் அவங்களுக்குலாம் கோலம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த டிசைன் ஏதோ ஒன்று ஒரு விஷயம் க்ராஷே அது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கோர்சஸும் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இந்த அப்பேரல் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேம்?
0: கண்டிப்பாக இங்கே இப்போ லாஸ்ட்டு அட்மிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெரி இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்து யூஎஸ்ஏயில் இருக்காங்க, யூஎஸ்ஏயில் பொண்ணு இருக்கா, ஹஸ்பண்ட் இருக்காங்க, பையன் இங்கே வந்திருக்காரு, அவருக்கு இந்தியாவில் தான் இருக்கணும்னு. அந்த மாதிரி இந்தியாவுக்கு வந்துட்டோடனே பையன் வேலைக்கு போனோடனே யாருமே இல்லை வீட்டில், அமைதியான ஒரு விஷயம். அவங்க அங்கே ரொம்ப ஹெட்ரிக்காக இருந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்களுக்கு அது முடியலன்றப்போ இங்கே எங்கே கிட்ட வந்தாங்க. இன்வால்வ் ஆன அடுத்த நிமிஷம் ஷீ இஸ் மோர் ரிலாக்ஸ்ட், அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தை அவங்க கிட்ட கிடையாது. ஸோ அது இல்லாமல் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்க, அவங்களும் இங்கே இங்கே வந்தாங்க, எனக்கு இது ஒரு பேஷனாக இருக்கு. ஈவன் ஷீ இஸ் டூயிங் நைட் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இங்கே தைச்சு பழகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கிட்ட அவங்களே ட்ரெஸ் தைச்சு போட்டுக்கணுன்ற ஒரு ஆசை. அப்போ ஏஜ்ன்றது என்ன ஆச்சுன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போன உடனே வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றப்போ அவங்களுக்கு ஒரு டைவர்ட் வேணும், டைவர்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களை அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கப்போவே அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு சின்ன கடை வந்து ரெண்டு செகண்ட் ஹேண்டுக்கு வருது மேடம், நான் எடுத்துக்கலாமா? நீ இங்கே எடுங்க, ஏன்னா நீங்கள் இங்கே படிச்சுட்டு இருக்கீங்க, அங்கே நீங்கள் எடுக்கிறப்போ உங்கள் கிளைண்ட்டுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது நீங்கள் தைச்சு கொடுக்குறப்போ அது இங்கே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்.
1: ஓகே,
0: ஸோ இந்த மாதிரி நாங்கள் பூஸ்ட் பண்ணி ஷீ ஸ்டார்டட் பிஸ்னஸ், இப்போ அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி.
1: சூப்பர் மேம்,
0: இதுதான் ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். சிங்கிள் மதர் நவ் ஷீஸ் அந்த ஷாப்பில் வர வருமானத்தை வச்சு தான் இப்போ அவங்க குடும்பமே நல்லா இருக்கு.
1: ஓகே சூப்பர் மேம்,
0: டெக்னிக்கலாகவோ இல்லை மாரல் சப்போர்ட் எங்களால் முடிஞ்சது. சடனாக ஒரு ஃபேப்ரிக் கேட்பான், இந்த ஃபேப்ரிக் எங்கே கிடைக்குதுன்றது அவனுக்கு தெரியும், இந்த ஃபேப்ரிக் எங்கே கிடைக்குது நீ எனக்கு சொல்லு, இங்கே யார் இருக்க, எந்த வெண்டாரை நாங்கள் கான்டாக்ட் பண்ணணும், இல்லை ஒரு ஃபேப்ரிக்கை நான் பார்த்தேன் இது டெக்னிக்கல் பேர் எனக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கும்.
1: சூப்பர் மேம், ப்ரீவியஸாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா புதுசாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக அது தேவைப்படும், ஏன்னா நம்ம ட்ரெண்டில் இருந்தால் தான் நம்ம சர்வே ஆக முடியும்.
0: கண்டிப்பாக இது நடக்குதுமா, இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க பசங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸ் போட்டு.
1: சூப்பர் மேம், ஏன்னா நான் இப்போ அதை கேட்கலான்னு வந்தேன், ஏன்னா ஆஃப்லைனில் எல்லாருமே வந்து படிச்சிருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆன்லைன்னா ஆன்லைன் கோர்சஸ் இருக்கா அப்படின்னு நான் கேட்கலான்னு வந்து சொல்லிட்டீங்க.
0: டவுட் ஒன்று கேட்பாங்க என்ன அப்படின்னா, ஃபேஷன் டிசைனிங் 80% ப்ராக்டிக்கல் சொன்னீங்க, இது எப்படி ஆன்லைனில் கொண்டு போகிறீங்க?
1: ஓகே,
0: ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவன் அவனுக்கு ப்ரொஃபஷனலாக என்ன நடக்குதுன்றது தெரியும். இப்போ ஒரு ஐன்றப்போ அவனுக்கு நான் ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா அவன் உடனே இண்டஸ்ட்ரியில் கோரிலேட் பண்ணிப்பான், அந்த சிஸ்டம் அங்கே இருக்குன்றது. அப்போ இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுக்கு. அதனால தான் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்.

0: அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸ் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன்.
1: ஓகே, கோர்ஸ் எல்லாமே ஒன்லி ரெகுலர் மட்டும் தானே?
0: ரெகுலராக தான் இருந்தால் நல்லது. 80% ப்ராக்டிக்கல்ஸ், கண்ணார அவன் பார்க்கணும். அவன் மெஷர்மெண்ட் எடுக்கிறான், கட் பண்ணுறான், தைக்கிறான். அதை அவன் ஒரு பாடி டமிலேயோ இல்லை மேனிக்யூன்லேயோ போடுறப்போ எங்கே ரிங்கிள்ஸ் வர்றதுன்றது, அது எதனால் வருதுன்றது நாங்கள் பக்கத்தில் இருந்து சொன்னால் தான் உனக்கு புரியுமே தவிர, ஆன்லைனில் கொண்டு வரப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
1: ஓகே, இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கோர்ஸ் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது மேம்?
0: இப்போ அந்த மாதிரி என்ன எங்களுக்கு கேஸ் ஸ்டடியே பண்ணலாம். 2015 பேட்ச், ஓகே, அந்த இடத்துல ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க, பொன் குழந்தை. ஷீ இஸ் ஏபிள் டு டூ, நல்லா பேசுவா, எல்லாம் எழுத வராது,
1: ஓகே,
0: ஸ்கிரைப் வைக்கணும், இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம். அந்த குழந்தை இப்போ என்னென்னா கிளாஸ் எடுக்கிற, யாருக்கு எடுக்கிறேன்னா அவ்வளோ மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்.
1: ஓகே,
0: உன் கேட்டேன் இண்டஸ்ட்ரி போகிறேன் அப்படின்னா, வேண்டாம், என்னோட ஸ்பீடுக்கு இண்டஸ்ட்ரி ஸ்பீட் கொஞ்சம் கஷ்டம், நான் இந்த மாதிரி டீச்சிங்க்கு போகிறேன். அண்ட் ஷீஸ் கண்டினியூங். ஸோ அவள் அந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு அவள் கிளாஸ் எடுத்துட்ருக்கா. ஸோ இந்த இன்சிடென்ட், இன்னொரு குழந்தைக்கு கொஞ்சம் கண்ணை பார்த்து பேச
1: மாட்டேன்,
0: கொஞ்சம் ஒரு 10 feet போனால் அவனுக்கு பர் ஆகிடுது, ஐசைட் அப்படின்ட்டு. ஸோ அந்த குழந்தைய பேசி பேசி பேசி வர வச்சு அவன் கிளாஸ் முடிச்சு போகிறப்போ இஸ் ஏபிள் டு சீ, எங்களோட ஐ கான்டாக்டுக்கு வந்தான். வந்தப்போ அவனுக்கு கண்ணு கீழே தான் இருக்கும், நாங்கள் அதை பேச வச்சோம், நீ கண்ணை பார்த்து பேசணும், எதுவாக இருந்தாலும் நீ கண்ணை பார்த்து பேசணும், பாடி நிமிர்ந்து இருக்கணும், இந்த இந்த ட்ரைனிங் கொஞ்சம். அந்த குழந்தை இங்கே போகிறப்போ கண்ணை பார்த்து பேசினது தான் எங்களோட அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் எடுத்துப்போம்.
1: வாவ், ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆக்சுவலாக அவங்க அந்த கண்ணை பார்த்து பேசின விஷயங்களாக இருக்கட்டும், நான் எனக்கு என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்க ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இப்போது ஆல்ரெடி எனக்கு டைலரிங் தெரியும், நான் எதுக்காக இந்த கோர்ஸை படிக்கணும்? இப்போ இந்த டைலரிங்க்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த ஃபேஷன் கோர்ஸுக்குமான வித்தியாசம் என்ன?
0: நான் ஒன்று சொல்லட்டுமாமா, உங்கள் அளவு எடுக்கிறார் டெய்லரு, உங்கள் கண்ணதுக்குவே உங்கள் துணியை மடித்து தைக்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்கள் அம்மாவோட எக்ஸாம்பிளே எடுக்கலாம்.
1: ஓகே,
0: ஃபஸ்ட்டு டைம் அந்த டெய்லரும் ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா தைக்கிறாருன்னு. அடுத்து ஒரு 2 பிளவுஸில் நீங்கள் நல்லா கேட்கலாம் அந்த டெய்லரை திட்டினது.
1: ஓகே,
0: எல்லார் வீட்லேயும் நடக்கும். ஓகே, நல்ல பிளவுஸை பாலாக்கி கொடுத்துட்டார். என்ன அப்படின்னு சொன்னால் அந்த டெய்லர் கற்றுக்கிட்ட விதம்
1: ஓகே
0: ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காது, ஃபார்முலா பேஸில் இருக்குது. ஓகே, அவனால் மறக்கவே முடியாதுன்றது தான் இதனோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அவன் வெளியே கற்றுட்டு வந்தாலும் இங்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் புரியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இது ஃபார்முலா பேஸ்டு, இதுக்கு இது இல்லைன்னா இதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்றது நம்ம ஸ்டெப் வைஸாக சொல்லித்தரும். ஷோல்டர் அப்படின்னா ஒரு 6 இன்ச் 5.5 to 6 போ, ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் நிறைய அவங்க என்னெல்லாம் வீட்டிலேருந்து பண்ணுறப்போ தப்பு நடந்ததோ அது எல்லாமே இங்கே கிளாரிஃபை ஆகுது.
1: ஓகே,
0: ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி. ஒரு ப்ரொஃபஷனலாக இது போகிறதுனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே அவங்களுக்கு தெரியுது.
1: சூப்பர் மேம். இப்போ நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், அவர் படிக்கவே இல்லை ஆனால் ஊரில் வந்து அவர் தான் சூப்பராக பிளவுஸ் தைப்பார், சுடிதார் தைப்பார், எல்லாமே. ஆனால் நம்ம இந்த ட்ரெண்டுக்கு இருக்கணும், இப்போ இருக்க இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தைக்கணும் எல்லாம் பண்ணணும்னா நம்ம பழைய ட்ரெண்ட்லேயே இருந்தோம்னா சர்வே ஆகவே முடியாது யூஸ்வலாகவே, எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே. அப்படிங்கிறப்போ எனக்கு படிக்கவே வராது, எனக்கு நான் விட்டுட்டேன், எப்போ விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லி தருவீங்க?
0: இப்போ 10th பாஸ் பண்ணிட்டு வராங்கன்னு வச்சுக்கோமா, இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 6 கோர்ஸ்ன்னு போடும். அதுக்கு அடுத்தது 10th 6 கோர்ஸ் முடித்தோடனே 1 டிப்ளமாவுக்கு கொண்டு வரும், அது பிரிட்ஜ் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவன் படிக்கிறப்போ அவனுக்கு படிப்பே வரல, ஆனால் இது எல்லாமே 80% ப்ராக்டிக்கல் பேஸ். அப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை டெவலப் பண்ணிட்டு வருவோம். இப்போ 8th பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இப்போ ஒரு லோன் வாங்கணும், கண்டிப்பாக சர்டிஃபிகேட் இருந்தால் தான் லோன்.
1: ஆமாம்,
0: அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா சூயிங் மிஷின் ஆப்ரேட்டர், செல்ஃப் மேட் டெய்லர்னு சில, அதில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ அதை வச்சு தே கேன் கோ ஃபார் அப்ளைங் த லோன்.
1: சூப்பர் மேம். இப்போ நான் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னா, ஒரு விமனாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இருக்கு மேம்?
0: நிறையவே இருக்குமா, உமன் ஆண்டர்பிரினர் ஸ்கீம் நிறையவே வருது, முத்ரா, எம்எஸ்எம்இ, டிக், இந்த மாதிரி இடத்துல நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை அப்ரோச் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ தே கேன் கோ டைரெக்ட்லி அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி உமன்ஸ் லோன் வாங்கினாலும் சப்சிடி உண்டு. இப்போ சே எக்ஸாம்பிள் 100,000 வாங்கினா அப்படின்னா 25% அவங்களுக்கு சப்சிடி டைரெக்டாகவே கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது, அவேர்னஸ்ன்றது நம்ம தான் கிரியேட் பண்ணோம்.
1: எனக்கு இதை கேட்கும்போது என்ன ஒரு கேள்வி தோணுது அப்படின்னா, இந்த கோர்ஸ்க்கு வந்து நிறைய விமன் ஜாயின் பண்ணுறாங்களா இல்லை மென் ஜாயின் பண்ணுறாங்களா மேம்?
0: இது ஃபேஷன் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபீமேல் ஏரியா தான் அது.
1: ஓகே,
0: இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாய்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ பாய்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னா தே ஆல்சோ வாண்ட்ஸ் டு பிகம் அ ஃபேஷன் டிசைனர். நீங்க கொஞ்சம் நல்லா போய் டிசைனரோட யாரெல்லாம் பேருன்னு படிச்சீங்கன்னா மோஸ்ட்லி மேலோட பேர் தான் நல்லா ஃபிளாஷ் ஆகும் ஃபீமேலோடதை விட. இப்போ இந்த அவேர்

0: அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பாய்ஸும் ஜாயின் பண்ணுறாங்க. இது தவிர நீங்கள் சொன்னீங்க டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா பாயாக இருந்தால் என்ன பண்ணுறது, டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கான் படிப்பு வரல அப்படின்னா, இந்த மெஷின் மெக்கானிக் கோர்ஸ், இப்போ ஒரு 100 சூயிங் மிஷின் வச்சுருக்க ஒரு இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்ன்றது கண்டிப்பாக தேவை. ஸோ அவனுக்கு ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம், 6 கோர்ஸ் அவன் ட்ரெயின் பண்ணி முடித்தோடனே இண்டஸ்ட்ரியில் அவனுக்கு மெக்கானிக்கை கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி.
1: சூப்பர் மேம். இப்போ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு வந்தோன்னா, இப்போ முன்னாடியே நம்ம பேசுன மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த கலருக்கு இந்த நல்லா இருக்கும், நீங்கள் வார்ம் டோனா கோல் டோனா இந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க மேம். நீங்கள் பொதுவாக என்ன கலர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்?
0: சரி, நார்மலாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கலர் வீல்ன்றது படிப்போம். வீல் காட் இட் ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், டர்ஷரி கலர், டிட்டு டோன்ன்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ சே எக்ஸாம்பிள், ஐ கிவ் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ கொஞ்சம் டார்க்கான ஸ்கின்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ப்ரிஃபர் தி லைட் கலர்ஸ். இப்போ அந்த லைட் கலர்ஸ், டார்க்காக இருக்கவங்க ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட கண்ணு ஃபர்ஸ்ட் அவரோட ஒயிட் ஷர்ட்ல தான் பார்க்கும், அதுக்கு அடுத்து தான் அவரோட ஃபேஸை பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் டார்க்காக தெரிவார்.

0: செகண்டரி கலர், டெர்ஷரி கலர், டிண்ட், டோன்ன்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ சே எக்ஸாம்பிள், ஐ கிவ் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ கொஞ்சம் டார்க்கான ஸ்கின்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ப்ரிஃபர் தி லைட் கலர்ஸ். இப்போ அந்த லைட் கலர்ஸ், டார்க்காக இருக்கவங்க ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட கண்ணு ஃபர்ஸ்ட் அவரோட ஒயிட் ஷர்ட்ல தான் பார்க்கும், அதுக்கு அடுத்து தான் அவரோட ஃபேஸை பார்க்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் டார்க்காக தெரிவார். இப்போ அவரே ஒரு டார்க் கலர் போட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அவரோட ஷர்ட்டை பார்க்குறப்போ அவர்கிட்ட போட்டிருக்க ஷர்ட்டோட கலர் டார்க்காக இருக்கு, அடுத்து அவர் ஃபேஸ் பார்க்குறப்போ எனக்கு கலர் லைட்டாக தெரியுது.
1: ஓகே,
0: அப்போ இந்த டார்க் கலருன்றவங்க, டார்க்காக போடுறவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, தே வில் ப்ரிஃபர் தி லைட் கலர்ஸ். அப்படி டார்க் கலர் போடுறப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க கலர் ஸ்கின் டோன் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகி லைட் டோனுக்கு வர.
1: ஓகே, ஏன்னா நிறைய பேர் இப்போ மேரேஜ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஏன் கலருக்கு என்ன கலர்ஸ் சூட் ஆகும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் போய் செக் பண்ணிக்கிறாங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அதை செக் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து அவங்க அந்த சாரீஸோ இல்ல லெஹங்காஸோ எல்லாமே சூஸ் பண்ணிக்கிறாங்க.
0: தெளிவ வந்து இத நான் ஒன்னு சொல்லணும், அது பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ நம்ம ஒரு கல்யாணம்னு வச்சுக்கறோம்னு வெச்சுக்கோங்க.
1: ஓகே,
0: யூ will be பெரிய wedding hall கொடுக்கறோம், நல்ல மேக்கப்க்கு நிறைய விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம், மியூசிக் அதுக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு ஈவினிங்கில் போடுற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக ஏதாவது மார்க்கெட்டில் வாங்கி போட்டுக்கிறாங்க.
1: ஓகே,
0: மொத்தமாக டிசாஸ்டர். எல்லாமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஆனால் என்னென்னா உங்களுக்கான விஷயத்துக்கு அதுக்கான ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வைக்காமல் தப்பான ஒரு கலர், என்னென்னா எனக்கு பேக்ரவுண்ட் மேட்சிங்க்கு வேணுன்றதுனால ஒரு கலரை வாங்கி நீங்கள் போடுறதுன்றது கடைசியில் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துல ஒரு டிசாஸ்டர். என்னென்னா எந்த பொண்ணுக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு பஃபி ஒரு கவுனு, அதுலேயும் டார்க்ன்றப்போ இன்னும் லைட்டராக போடுறப்போ ஹர் ஸ்கின் டோனே மொத்தமாக மாறி போகிறது. அப்போ இதில் என்ன அட்வைஸ்னா, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, அதில் ஒரு டிசைனரையோ ஒரு ஃப்ரீலான்சரையோ வச்சு ஏன் ஸ்கின் டோனுக்கு என்ன செட் ஆகும், அந்த மேரேஜ் ஹாலில் பேக்ரவுண்ட் என்ன போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகணும் ஒரு டிஸ்கஷன் வச்சா, பியூட்டிஷியனுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றப்போ கார்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா, ஏன்னா இதுதான் உங்களோட லைஃப் மெமரி.
1: கண்டிப்பாக.
0: ஸோ அதில் நிறைய விஷயங்கள் ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்குறப்போ யூ லுக் பியூட்டிஃபுல். அன்லஸ் ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு ஸ்டைலிஸ்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எங்களோட பர்சனல் அண்ட் ஸ்பெஷல் அட்வைஸ்.
1: கரெக்ட் மேம்.
0: ஒரு ஹை ப்ரொஃபைல் நல்லா படித்து முடிச்சு ஒரு ஹை ப்ரொஃபைல் போடுறான், அவனுக்கு என்ன க்ளூம் பண்ணணும்னு தெரியாது. அப்போ அந்த இடத்துல இவங்களை கூப்பிட்டுறப்போ, சே எக்ஸாம்பிள் நீ ஒரு ஃபார்மலாக போகிறான்னா என்ன பேண்ட்டுக்கு என்ன ஷர்ட் போடணுன்றத அவங்க தான் சொல்லணும். ஒரு கெட் டுகெதர் ஒரு மேரேஜுக்கு போகிற அப்படின்னா அந்த இடத்துல நீ எப்படி போடணும், இந்த விஷயங்களை ஒரு டிசைனரால் ஈஸியாக சொல்ல முடியும். அந்த கலர் காம்போ அவனோட ஸ்கின் டோனுக்கு இவங்களால் மட்டும்தான் அது பண்ண முடியும். நானாக பண்ணிக்கிறேன், நிறைய சோஷியல் மீடியாவில் கொடுக்குறாங்க, ஆனால் ஒரு டிண்ட் உங்களோட ஷேட் ஜாஸ்தியானாலும் அந்த கலரே உங்களுக்கு வேறு மாதிரி தானே காமிக்கும். ஸோ அட்வைசபிள், சோஷியல் மீடியாவில் டிபெண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸை நீங்கள் டிபெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த பெஸ்ட் ரிசல்ட்.
1: எஸ் மேம்.

0: நான் பார்த்த அட்ராக்ட் ஆன பீப்புள் வந்து என்னன்னா, அவங்க சாரீ தான் வியர் பண்ணிருப்பாங்க, அவங்க ஒன்லி 3/4 பிளவுஸ் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்லீவ்லெஸ் போட்டிருப்பாங்க, கழுத்துல எதுவுமே போட்டிருக்கவே மாட்டாங்க, காதுல அவங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னு பெருசா போட்டிருப்பாங்க, இல்லைனா குட்டியா போட்டிருப்பாங்க. ஷி லுக்ஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல். லைக் எனக்கு அப்பதான் அவங்களுக்கு தெரியும், ஓகே அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிருப்பாங்க. அது பார்க்கும்போது ஓகே ஷீ நோ சம்திங் அந்த மாதிரி இருக்கும்.
1: நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அவங்க அந்த சாரிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
0: ஓகே
1: புரியுதுங்களா? அவங்க போட்டிருக்க சாரி டு பி ஹைலைட்டட் இருந்ததுனால அவங்க மீதி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, டவுன் பண்ணிட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நெக்ல கூட எதுவுமே போட மாட்டாங்க, சாரி மட்டும் ஹைலைட். நீங்க பாக்குறப்போ அவங்க சாரி நல்லா இருக்கு. சப்போஸ் அவங்க ஒரு ஹெவி ஜுவல்லரி பாத்திருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எதை பாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு கார்மெண்ட் ஹைலைட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜுவல்லரி கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளெயின் சாரியோ இல்ல ஒரு சிம்பிள் சாரி போறப்போ கண்டிப்பா அது ஹைலைட்.
0: ஓஹோன்
1: ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட முடியாது, அட்லீஸ்ட் எந்த கலர் காம்போ போடணும் அப்படின்றது அவனுக்கு கண்டிப்பா தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த இந்த மாத்தி போட்டா என்ன ஆகும்ன்றது அவனுக்கு தெரியும். இட் இஸ் நாட் லைக் தட் வேரிங் த ஷார்ட் குர்த்திஸ் ஸ்ட்ராப்லெஸ் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் கிடையாது. கலர் காம்போ பேண்ட்டுக்கு ஷர்ட்டுக்கு என்ன போடணும், ஜீன்ஸுக்கு டாப்புக்கு எப்படி போடணும், எந்த இடத்துல எப்படி போடணும், ஒரு பார்ட்டி வரனா அவனுக்கு கிராப் டாப் போட்டுப்போம், அதே ஒரு ஃபார்மல் வரப்போ அந்த இடத்துல அது ப்ரிஃபர் பண்ண மாட்டான், தேவை ஃபார்மல். அப்போ இந்த படிப்பு படிக்கிறப்போ அவனுக்கே அந்த செல்ஃப் க்ளூமிங்ன்றது வருத்தது.
0: இப்போ வந்து நான் இந்த கோர்ஸை நான் இங்கே படிச்சு முடிச்சிட்டேன், இப்போ நான் அடுத்து வந்து அப்ராட் போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்னா, ஸோ என்னால் இங்கிருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணி என்னால் மணி ஏர்ன் பண்ண முடியுமா?
1: கண்டிப்பாக முடியுமா. ஏன் அப்படின்னு சொன்னால், எடுத்த உடனே நீங்கள் படித்து முடிச்சுட்டு அப்ராட் போனீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்காது. இங்கே இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அவன் எடுப்பான். ஓவர்சீஸில் படித்து முடிச்சு போன பிள்ளைங்களோட பெரிய பிரச்சனை என்னென்னா, டிப்ளமோ மட்டும் படிச்சுட்டு எம்பிஏ வேறு ஏதாவது பண்ணி விடுவான்.
0: ஓகே
1: ஆனால் அவன்

0: டிகிரியை வச்சுட்டு இன்னொரு கம்பெனிக்கோ இல்லை இன்னொரு கண்ட்ரிக்கோ என்ட்ரி ஆகுறது பாசிபிள் கிடையாது. ஏன்னா இதே ஃபீல்டில் தான் அவன் டிகிரி வாங்கியிருந்தா தான் அவனுக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியுமே தவிர, வேற ஏதாவது படிச்சுட்டு இங்கே ஒன் இயர் டிப்ளமோ வச்சுட்டு கண்ட்ரி கண்ட்ரியாக போகிறன்றது இம்பாசிபிள். இந்தியாவிலேருந்து இவங்க போகிறப்ப டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டுன்னு உள்ளே போவாங்க. இப்போ அங்கே இருக்கவங்களுக்கு டெய்லராகலாம் போக மாட்டாங்க, அங்கே இருக்கவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கோ இல்லை இண்டஸ்ட்ரியலோ இல்லை மர்ச்சன்டைசரோ அந்த மாதிரி தான் உள்ளே போகிறாங்க.
1: ஓகே மேம், நம்ம இவ்வளோ நேரம் வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் அதை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் மேம். இந்த மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
0: இப்போ மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஹவுஸ், எக்ஸ்போர்ட் ஹவுஸில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. சூயிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இருக்குது, குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, இந்த மாதிரி மர்ச்சன்டைசிங் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ இதில் ட்ரைனிங் இல்லாமல் உள்ளே போக முடியாது, ஏன்னா இது ஹைலி டெக்னிக்கல். இப்போ சூயிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு லைன் எடுத்து 40 பேர் 50 பேர் உட்காந்து தைக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து தான் எப்படி நம்ம கார் அசம்பிள் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஷர்ட் அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல அவன் என்னெல்லாம் கற்றுக்கணும், என்ன மாதிரியான மெஷின்ஸ் இருக்குது, சிங்கிள் நீடில் லாக் ஸ்டிச், டபுள் நீடில் லாக் ஸ்டிச், ஓவர் லாக், ஃபீட் ஆஃப் ஆம், இத்தனை மெஷின் இருக்குது, இது எந்த இடத்துல அவன் அப்ளை பண்ணணும். இதே மாதிரி ப்ரொடக்ஷன் சிஸ்டம் சொன்னேன், இப்போ ஷர்ட் வந்து அந்த ஆளுங்க ஹவ் யூ ஆர் கோயிங் டு செட் த மேன் மெஷின், எப்படி நீங்கள் உட்கார வைக்க போகிறீங்க. இதுவே ஒரு பேண்ட் வந்ததுன்னா இது எப்படி நீங்கள் மாற்ற போகிறீங்க. இதுவே ஒரு வெஸ்டர்ன் கார்மெண்ட் வந்தால் அதனோட செட்டப் எப்படி மாற்ற போகிறீங்க. அப்போ இத்தனை விஷயங்களும் அவன் இதில் படிப்பான். அதே மாதிரி கட்டிங் டிபார்ட்மெண்ட், இப்போது நார்மலாக நீங்கள் ஒரு டெய்லர் கிட்டே போனீங்கன்னா ஒரு மொத தடவை பிளவுஸ்ன்னு சொல்லுவோம், அடுத்த தடவை 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுன்னு சொல்லுவோம்.
1: ஓகே,
0: இப்போ 1 மீட்டர் கொடுத்துருக்கீங்க, இல்லை இது துணி பார்த்தாலும் இன்னும் 1 சென்டிமீட்டர் ஜாஸ்தி எடுங்க, துணியை ஜாஸ்தி எடுங்க, இங்கே எடுத்து கொடுத்துருவீங்க. இண்டஸ்ட்ரி பண்ண முடியாது.
1: ஓகே,
0: ஏன் அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஷர்ட்டுக்கு 1 சென்டிமீட்டர் வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 100 சென்டிமீட்டர் அப்படின்னா 1 மீட்டர், அவன் 100 சட்டைக்கு 1 மீட்டர் ஃபேப்ரிக்கை வேஸ்ட் பண்ணுறான், 1000 சட்டைக்கு 10 மீட்டர், இப்படியே கணக்கு பார்த்தீங்கன்னா அதுவே ஜாஸ்தியாகுது. அப்போ இண்டஸ்ட்ரியில் எப்படி ஃபேப்ரிக்கை கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், வில் கால் இட் அஸ் அ ஃபேப்ரிக் கன்சம்ஷன். இதில் சில ஃபேப்ரிக்கில் சில கான்செப்ட் உண்டு, சிமெட்ரிக்கல் டிசைன், அசமெட்ரிக்கல் டிசைன், டிசைன் கான்செப்ட், இதை அவன் எப்படி பண்ணணும், என்ன மாதிரியான மெஷின்ஸை வச்சு அவன் கட் பண்ணணும். ஏன்னா 100 கணக்கான ஃபேப்ரிக்கை லேயர்ஸை போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறப்போ ஒரு தடவை கட் பண்ணால் கிட்டத்தட்ட அவன் 400 to 500 pieces வெளியே எடுக்கணும். அப்போ இதில் என்னெல்லாம் மெஷின்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. இது முடித்த உடனே குவாலிட்டி செக்கிங். சே எக்ஸாம்பிள், நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஃபேப்ரிக்கை பற்றி தெரியாது, டிசைனை பற்றி தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஷாப்பிங்க்கு டைம் எடுப்பீங்க?
1: கண்டிப்பாக மேம், 3 to 4 hours அங்கேயே இருப்போம்.
0: 3 to 4 hours. ஏமா நீங்கள் அவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க?
1: ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது.
0: தெரியாது, ஆனால் நான் காசு கொடுத்து வாங்குறேன், கரெக்டுங்களா? வருஷத்துக்கு 1 தடவை போகிறோம், 10,000 to 15,000 ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வி ஆர் ஸ்பெண்டிங் டைம். இதில் டைம் என்னென்னா எனக்கு எதை பற்றியும் தெரியாது, காசுன்றது ஒரு விஷயம். அப்போ இது எல்லாருக்குமே பொருந்தும். அப்போ வெளிநாட்டில் இருக்கவனும் அது பொருந்தும்.
1: கண்டிப்பாக
0: அவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான், இது ரெண்டு பேருக்கும் உள்ள காமன். இந்த குவாலிட்டின்றது ஏஎஸ்டிஎம்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன், இதில் இருந்து தான் நம்ம நிறைய அவனுக்கும் எனக்கும் உள்ள காமன் நான்ஸில் எப்படி நீ ஃபேப்ரிக்கை செக் பண்ணணும், எப்படி ரா மெட்டீரியல் செக் பண்ணணும், எப்படி தைச்ச கார்மெண்ட்டை செக் பண்ணணும். அப்போ இந்த குவாலிட்டி சிஸ்டம் எல்லாமே அவங்க படிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மர்ச்சன்டைசிங். மர்ச்சன்டைசிங் பண்ணுறப்போ இப்போது கார்மெண்ட்டை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும். இப்போ நம்ம ஒரு நாட்டுக்கு போகணுன்னாலே விசாவில் 1008 பிரச்சனை. நீங்கள் ஒரு 50,000 to 60,000 கன்சைன்மெண்ட்டை ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்டேஷன் நிறையா இருக்குது. இதில் எப்படி நீ பயர்கிட்ட பேசணும், எப்படி அதுக்கான ப்ரைஸிங் காஸ்டிங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், இத்தனை விஷயங்களும் இந்த மர்ச்சன்டைசிங்குள்ளார வந்துடுது. இதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஹவு டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி. ஒரு ஆப்ரேட்டர் ஸ்பீடாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கணும், அவள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கிறாளோ அதுதான் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட். அப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டியை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், இது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இதெல்லாம் தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி கீழே கொண்டு வரோம். அப்போ இதெல்லாம் படித்து முடித்தா தான் இண்டஸ்ட்ரியில் அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ன்றப்போ அவன் மர்ச்சன்டைசராக போகலாம், டிசைனர் போகலாம், வேற மேனுஃபேக்சரிங் படித்தா இத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க போகலாம்.
1: இப்போ ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு அவங்களோட நாலேஜ் அண்ட் கிரியேட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கணும், அவங்க எல்லாத்த விட ஒரு தன்னிச்சையாக தனித்துவமாக எவ்வளோ தூரம் இருந்தால் அவங்களால சர்வே ஆக முடியும் மேம்?
0: இப்போ ஒரு பொட்டிக்ன்றப்போ ஃபேப்ரிக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஃபேப்ரிக் கிடக்கிற இடத்துக்கு அவங்களுக்கு போகிறாங்க, அங்கே வாங்கிட்டு வராங்க. இப்போ சே எக்ஸாம்பிள், ஐ கிவ் அ நேம் ஆஃப் பொம்காய், தட் இஸ் இன் ஒன் ஆஃப் த ஃபேப்ரிக் விச் இஸ் இன் ஒடிசா பேஸ். ஆனால் சவுத் சைடில் அந்த பொம்காய்ன்ற விஷயமே என்னன்றது நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது.
1: கண்டிப்பாக
0: அப்போ நீங்கள் கடையில் போய் பொம்காய்ன்னு கேட்டால் அது ஒரிஜினலான்றது தெரியாது. இப்போ படிக்கிறப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இது அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில ஊரில் சில ஃபேப்ரிக்

0: கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதனோட டெக்னிக்கல் பேர் அது எப்படி இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள், மாங்காய் டிசைனர்னு நீங்க சொல்றீங்க, இது டெக்னிக்கலா அதுக்கு பேர் பேஸ்லி.
1: பேஸ்லி,
0: ஆமா, ஓகே. மாங்காய் டிசைன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல மாங்காய்ன்ற அந்த டிசைனை வச்சு நிறையவே இருக்கு. என்னென்ன வெரைட்டிஸ் கிடைக்கிறதுன்றது அவனுக்கு தெரியும்ன்றப்போ பொட்டிக்கு அவனால ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். பொட்டிக்குனா என்ன, எல்லாரோட தாட் என்னன்னா எக்ஸ்பென்சிவ், அந்த வார்த்தை. ஐயோ, பொட்டிக்கு போனா விலை ஜாஸ்தி கிடையாது, பார்த்துட்டு போயிடுறாங்க. பெரிய பெரிய கடையில போறாங்க, அங்க போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப இங்க வருவாங்க. அங்கேயும் பார்த்தேன், இங்கேயும் பார்த்தேன், இங்கேயும் நல்லா தான் இருக்கு, நான் இங்கே எடுத்துக்கிறேன். இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் தான் உங்களுக்கு நிறைய நாங்கள் சொல்லுவோம்.
1: நானும் சரி, என்ன சுத்தி இருக்கவங்களுமே வந்துட்டு இதை வந்து இந்த இடத்துல வாங்கினா ஸ்டிச்சிங் நல்லா இருக்கு, அவங்க நல்லா ஸ்டிச் பண்றாங்க, என்ன காசு போனா என்ன, ரொம்ப நாளைக்கு இருக்குல்ல, அவங்க பக்காவா தச்சு கொடுக்குறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க பொட்டிக் அப்படிங்கிறப்போ. ஸோ இந்த நாலேஜ், இந்த ஒரு ஒரு அவேர்னஸ் இப்போ எல்லாருக்கிட்டையுமே இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாமா, இப்போ நீங்க சில பெரிய கடையில போறீங்க, பெரிய கடையில போறப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாடி ஸ்ட்ரக்சர் கிடையாது.
1: கண்டிப்பா
0: கரெக்ட்ங்களா? அங்க பாத்தீங்கன்னா SCML இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் பேஸ்ட் பண்ணி தான் இருக்கு. அந்த கார்மெண்ட் செலது போடுறப்ப எனக்கே கம்ஃபர்ட்டபிளா இல்லன்றது தெரிஞ்சு போச்சு. அதை நான் வாங்கிட்டு வந்து போட்டா கண்டிப்பா இட்ஸ் டிசாஸ்டர். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு ஃபேப்ரிக்கா வாங்கலாம், ஒரு குர்த்திக்கு அது காட்டனாவே வேணும், பியூர் காட்டனா வேணும், நான் நினைச்ச கலர்ல நினைச்ச டிசைன்ல இருக்கு, ஆனா அது மெட்டீரியலா தான் இருக்கு, ரெடிமேடா இல்ல. இப்போ நான் கொண்டு போய் குடுக்கறப்ப கூட பொட்டிக்ல அவங்க கிட்ட இந்த டிசைன் வேணும்னா அவனும் எனக்கு சஜஷன் கொடுக்குறான். அப்போ இதை நான் தைச்சி போடுறப்போ கம்பேர்ட் டு உங்கள் ரெடிமேட் வேற விட இது நாள் பல உடைக்கிறது, உங்களுக்கு ஏற்ற கலர் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏற்ற டிசைன், உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணுறதுனால தைச்சி போடுறப்போ கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெடிமேட்டில் ஃபஸ்ட் டைம் இருக்கும். போடுறப்போ நாள் பண்ண நாள் பட துணிகளோட குவாலிட்டின்றப்போ அந்த அளவுக்கு கிடையாது.
1: கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. ஓகே, அதாவது நம்ம அப்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா?
0: கண்டிப்பா, நம்மள பார்த்தோன்னே நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் தான் நம்மள அப்ரோச் பண்ற விதம். ரெண்டாவது விஷயம், நம்ம வச்சிருக்க கிளீனினஸை வச்சுதான் நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட்.
1: ஆள் பாதி ஆடை பாதி.
0: கண்டிப்பாக.
1: ஓகே மேம், ஒரு ஆடை வடிவமைப்பாளராக ஆகணும், இந்த ஃபேஷன் டிசைன் துறையில் நான் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன கொடுப்பீங்க?
0: ஃபர்ஸ்ட், எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம், ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னால் நீ உன்னோட கிளைண்ட்டுக்கு தான் நீ ட்ரெஸ் பண்ணணுமே தவிர நீ அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது.
1: ஓகே.
0: ரெண்டாவது, இந்த துறை என்றைக்குமே அழிவில்லாத துறை. சி, என்னால் கம்பல் இல்லாமல் இருக்க முடியும், சப்பல் இல்லாமல் இருக்க முடியும், ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. அப்போ இந்த துறைக்கு இன்னும் தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணும், என்னோட குழந்தை டாக்டருக்கு படிக்கணும், ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த கேலிபர் இருக்கான்றது பேரண்ட்ஸ் பார்க்கறது கிடையாது. எனக்கு இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் வராங்க, இன்ஜினியரிங் சேர்த்தாச்சு, நிறைய அரியர் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணலை. இப்போ அவன் ஃபேஷன் டிசைனிங் கேட்குறான், அவன் முதலும் அதே தான் கேட்டுட்டுருந்தான்.
1: ஓகே,
0: உங்கள் பிடிவாதத்தினால நீங்கள் கொண்டு போய் உங்கள் குழந்தைய அங்கே சேர்த்துட்டு அவன் கெரியரை திரும்ப வேறு இடத்துக்கு கொண்டாந்து ரீமோல்ட் பண்ணுன்றது அவனோட லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாயில் பண்ணுறீங்க. அதுதான் எங்களோட ரிக்வஸ்ட். அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தயவு செய்து எங்கள் கிட்ட கொடுங்க, நாங்கள் அவங்கள ரெடி பண்ணி கையில் கொடுக்குறோம்.
1: இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் மேம். எல்லாருக்குமே தெரியும் டைலரிங்ன்னு இருக்கு, ஃபேஷன் இருக்கு அப்படிங்கறத தெரியும் எல்லாருக்குமே. ஆனா இதுல இவ்வளோ கோர்சஸ் இருக்கு, நம்ம இது எல்லாமே படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம். எப்படி படிக்கலாம், இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விஷயங்கள் என்னெல்லாம் மாத்திக்கலாம், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் என்ன மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, கலர் காம்பினேஷன், ஸோ எல்லாமே சொன்னீங்க மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ எங்க நிலையத்துக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: தேங்க்யூ சோ மச் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னால நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு யூஸ் ஆச்சுன்னா அது எங்களோட ஒன் ஆஃப் தி மெயின் ஹாப்பினஸ் விச் வி ஆர் சீயிங். தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆயத்த ஆடை வடிவமைப்பு மையத்தின் தலைமை ஆசிரியர் ஆர். தனலட்சுமி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி.

0: சென்னை.
1: மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
2: பீட்ரூட் எடுத்துக்கொள்வதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இது ஒரு திரும்பி சொல்ல போகும்போது ஒரு சிறந்த டைலூட்ரியாக இது என்ன பண்ணுது அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கிற போது ரத்தத்தினுடைய தன்மை மேம்படுகிற போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு தயாராகிறதுனால சிறுநீரகத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட். திரும்பி பார்க்கும் போது சிறுநீரகத்திலிருந்து நல்லா யூரின் வெளியே போகிறதுக்கும் உங்களுடைய யூரின் போகிறதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளை வந்து அழகாக சரிப்படுத்தி கொடுத்துரும். இந்த ஒரு ஒரு காயை மட்டும் நம்ம ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூன்று நாட்கள் அந்த சிறுநீரகத்தினுடைய தொந்தரவு இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த கால் வீக்கம் இருக்குது, அடி வயிறு வீங்கி போகுது, சரியாக யூரின் போகிறதில்லை, யூரின் போகும்போது வரக்கூடிய சென்சேஷன் ஒரு மாதிரியாக இருக்குது, சில பேருக்கு யூரின் போகிறதுக்கான தன்மையே தெரியல, சில பேர் யூரின் போகிறது எனக்கு தெரியவே இல்லை போயிடுறேன் அப்படின்னு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ், இதெல்லாம் வந்து மருத்துவத்தின் மூலமாக சரி பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் என்ன சொல்கிறேன், இதனுடைய நிலையான ஆரோக்கியம் அன்றைக்கு சரியானதல்ல, அப்புறம் வாழ்க்கையில் அது திரும்பி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற போது பீட்ரூட் அந்த இடத்துல மிகச்சிறந்த பணியாற்றும். நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க, எடுத்தால் ஒழிய தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனம் மட்டும் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஆரோக்கியம் உங்களுக்குள்ளேயே உங்கள் கைக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
1: சில நொடிகளில் மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 1393 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் TN இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். இதற்கான இலச்சினையையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நிதி வழங்கும் வகையில் நலம் TN இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்கள் கொடுக்கும் நிதி வெளிப்படைத் தன்மையுடன் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: பொதுமக்களும் இனி உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது பிறந்தநாள் விழாவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பங்கை அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படைத்தன்மை இருக்கும்.
0: தமிழகத்தில் சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டுக்கான தனி செயல் திட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் மாநிலத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைக்கும் திட்டத்தை விரைவில் தீட்டவும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். நகர்ப்புற வளர்ச்சி அடிப்படையாக கொண்டு சாலை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். கால்நடை மற்றும் பால் வளத்துறையினருடனும் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் இன்று மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி, பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சரக்கு ரயில்களில் இனி உரம் கொண்டு செல்லலாம் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி தூள் கொண்டு செல்வதற்காக தனிப்பெட்டகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது ஆண்டொன்றுக்கு

0: 340 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி தூள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ரயில்வே கட்டமைப்பு துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தும் நடைமுறைகளுக்காக ரயில் பூமி இணையதளம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்றார். உணவு தானிய போக்குவரத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து பருப்பு வகைகளிலும் தானியங்களிலும் பூஞ்சை தொற்று இன்றி அவற்றை கொண்டு செல்ல வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், சர்வதேச நிகழ்வாக இது உருவெடுத்துள்ளதோடு வாங்குவோர், விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ஆண்டு 130 நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் இதில் பங்கேற்றிருப்பதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் இந்நிகழ்வில் தற்போது பங்கேற்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் ஜவுளித்துறை பெரிதும் பயனடைந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல் மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து இன்னும் 1 வாரத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் கடந்த 1 வாரத்தில் வெப்பநிலை அதிகரித்ததால் மின் தேவை அதிகரித்ததாக கூறினார். மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 800 வடசென்னை அனல் மின் நிலையத்தால் அப்பகுதி மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடரும் என்றும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியை சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்தது. சாலை மார்க்கமாக இந்த உடல்கள் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் 3 பேரின் உடல்கள் இன்று மாலை கோவை விமான நிலையம் கொண்டுவரப்படுகிறது. சென்னையிலிருந்து வேலூரை சேர்ந்த ஒருவரின் உடலும் இன்று சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. வியட்நாம் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்களும் சென்னை விமான நிலையத்தை இன்று வந்தடைந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டியிலிருந்து கால்வாய் பாசன பகுதியில் உள்ள பயிர்களை காப்பாற்றவும் கால்நடைகளுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பு நனைப்பிற்காக இன்று முதல் 28ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு திறக்கப்பட்ட தண்ணீரானது 648 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தினை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் 15,743 ஏக்கர் பாசன நிலங்கள் நிலுவையில் உள்ள பயிர்களுக்கு உயிர் தண்ணீர் கிடைக்கும். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டிற்கான பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறுவதையொட்டி ரோவர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இது தொடர்பான விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். சேலத்தில் மத்திய அரசின் தனித்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படும் ஆதார் சேவை மைய தொடக்க விழா மெய்யனூர் சாலையில் அதன் இயக்குநர் தலைமையில் இன்று தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதார் பதிவு சேவைகள் தொடர்பாக பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட இ சேவை மையத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சு போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்க உள்ளதால் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திலும் திருப்பூர் தாராபுரத்திலும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நாளை பொதுமக்கள் கோரிக்கை மனு

0: பொருட்களை வழங்கலாம் என்று ஆட்சித்தலைவர்கள் கூறியுள்ளனர். உதகை மற்றும் சுற்றுப்புற 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். தும்மநட்டி, கப்பச்சி, கேந்துரை, மைனலை, மடித்துறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த தேயிலை மற்றும் காய்கறி விவசாயிகள் 300க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். தஞ்சை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி 10 நாள் திருவிழாவையொட்டி வாராகி அம்மனுக்கு இன்று மாலை மஞ்சள் அலங்காரம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு மாதுளை, வெண்ணெய், குங்குமம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற உள்ளன. இன்று மாலை அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற உள்ளது. விழாவின் இறுதி நாளான ஜூலை 23ஆம் தேதி வராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி.வி. சிந்து முன்னேறினார். அமெரிக்க ஆர்லிங்டனில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை 12:30 மணிக்கு இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 2144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

நேரம் 2:15. இனிய பிற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்க இருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வலம் வருகிறது காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில்.

தர்ம யுத்தம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் 2:29. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் ஒலித்து கொண்டிருப்பது மதுரத்தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து கே.ஜே. ஏசுதாஸ் மற்றும் எஸ். ஜானகி குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசையில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஐ லவ் இந்தியா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சம்ஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாக நிறைவு பகுதி உரை வழங்குபவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை நூலகர் ஜெயலலிதா அவர்கள்.
1: நிறுவனத்தின் தலைவர் நேர்மை அறநெறி கொண்டு ஆள வேண்டும். தொழில் வெற்றி பெற அந்நிறுவனத்தின் தலைவன் நிர்ணயித்த இலக்கை அடைய தான் எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளில் தனக்கு கீழ் உள்ளவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். அவன் வழி நடப்பவர்களின் முயற்சியை ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு வழிநடத்தி செல்ல வேண்டும். ஒவ்வொருவரின் திறமையை அறிந்து பொறுப்புகளை வழங்கினால்தான் நிர்வாகம் வெற்றிகரமாக நடக்கும். காரிய யோஜனை திட்டமிடுதல். நிர்வாகத்தின் தலைவன் நிர்வாக குழுவின் ஒற்றுமையுடன் திட்டமிட்டு செயல்பட்டு நெருக்கடியான சூழ்நிலைகளில் அமைதியுடனும் அறிவுடனும் எடுக்கப்படும் முடிவுகள் வெற்றியை தரும். சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ஏற்கனவே கூறியபடி காரிய யோஜனாவின் முக்கியத்துவத்தை பற்றி மிகவும் தெளிவாக சாரங்கதார பத்தத்தில் என்ற நூலில் சிந்தனீய விபதாம் ஆதோ ஏவ பிரதிக்ரிய கூப்ப கணானம் யுக்தம் பிரதி பிரதீப்தே வன்கி நாகிருகே. ஒரு அழிவை சந்திப்பதற்கு முன்பே அதற்கு தீர்வு நடவடிக்கைகளை முதலேயே திட்டமிட வேண்டும். வீடு பற்றி எரியும் போது கிணறு தோண்டுவது போல என்று கூறுகிறது. சமூக கடமை பரோபகாரா. சம்ஸ்கிருத இலக்கியங்களில் சமூக கடமையை பரோபகாரா என்று குறிப்பிடுகிறது. சமூக கடமை உள்ளவர்களுக்கு அழகு அளிப்பவை ஆபரணங்கள் அல்ல. அவர்கள் மற்றவர்களைப் போல பொன் வைரம் ஆகியவற்றுக்கு மதிப்பு அளிப்பதில்லை. அத்தகையோரின் காதுகளுக்கு அழகு கனக குண்டலம் அல்ல. தகுந்தவர்களுக்கு கொடுக்கும் தானமே கைக்கு அழகே அன்றி தங்க வளையல் அல்ல. பரோபகாரமே உடலுக்கு அழகே அல்லாமல் வாசனையுள்ள சந்தன பூச்சு அல்ல. ஆகவே குண்டலம் கைவளை சந்தன பூச்சு முதலிய அழியக்கூடிய பொருட்களை விரும்ப மாட்டார்கள். நல்ல அறிவு தானம் பரோபகாரம் முதலியவற்றையே விரும்புவார்கள். மற்றவர்களுடனான தொடர்பு. இந்திய தத்துவ மேதைகள் தர்க்கவாதிகள் இலக்கணவாதிகள் வரலாற்று ஆசிரியர்கள் ஆகியோர் தொடர்பிற்குரிய பிரச்சனைகளை பல வழிகளை அணுகியுள்ளனர். வாக்கியப்பதியே என்கிற சம்ஸ்கிருத இலக்கண நூலான ஆசிரியர் பர்த்ருஹரி வார்த்தைக்கும் அதன் உணர்வுக்கும்

இடையே உள்ள உறவை நித்தியக சப்தார்த்த சம்பந்தக என்று கூறுகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் வார்த்தைகளுக்கு உரிய மும்மடங்கு சக்தியாக அபிதா, லக்ஷணா மற்றும் வியாஞ்சனா என்று கூறுகிறார்கள். அர்த்த சாஸ்திரத்தில் சிறந்த காரணிகளாக ஒரு சிறந்த தொடர்பாக அர்த்தாக்கிரமக சம்பந்தக பரிபூர்ணதா மாதுர்யம் மௌதார்யம் சம்பஷ்டவம் இதி லேக சம்பத் என்று கூறுகிறது. அர்த்தாக்கிரம கூற வேண்டிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த விஷயத்தை முதலில் கூற வேண்டும், அதனை தொடர்ந்து எந்த வரிசையில் கூற வேண்டும் என்பதே அர்த்தாக்கிரமமாகும். உதாரணத்திற்கு மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்தவும் இரு பக்கத்திலும் அழிவு ஏற்படா வண்ணம் அமைதியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தான் வந்ததற்கான காரணம் சண்டைக்கான மூல காரணம் ஏன் அமைதி ஏற்பட வேண்டும் அமைதிக்கான வழிமுறைகள் அமைதியை யார் எடுக்க வேண்டும் அமைதிக்கான நிபந்தனைகள் அமைதி ஏற்படுத்துவோரின் தகுதிகள் எவ்வாறு அமைதியை ஏற்படுத்துவது அமைதிக்கான முன்மொழியை கைவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் போன்றவற்றை ஒன்றும் பின் ஒன்றாக கூறுகிறார். சம்பந்தா ஒரு கருத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையே உள்ள தொடர்பாக இருக்க வேண்டும். சொல்லும் விஷயம் மிக தெளிவாக எந்த ஒரு சந்தேகத்திற்கும் முரண்படாமல் இருக்க வேண்டும். பரிபூர்ணத ஒரு கூற்றானது காரணத்துடனும் சுய விளக்கத்துடனும் இருப்பது நல்லது. மாதுர்யா என்பது மகிழ்விக்கும்படியான வார்த்தைகளை கூறுவதாகும். ஔதார்ய மேன்மையான உயர்வான உத்திகளை சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகைகள் கூறுவதாகும். ஸ்பஷ்டத்வ என்பது ஒரு தெளிவான வெளிப்பாடாகும். அரிதாகிவிட்ட வார்த்தைகளை தடுத்து ஆணவமாக கூறாமல் இருப்பதாகும். தயேஜ் குலார்த்தே புருஷம் கிரஹ் கிராமஸ்ய யார்த்தே குளம் தயஜெத் கிராம ஜன பத சியார்த்தே ஆத்மாத்தே பிருத்விம் தியாஜேத். குடும்பத்திற்காக ஒருவரை கைவிடப்படலாம், கிராமத்திற்காக ஒரு குடும்பத்தையும் நாட்டிற்காக ஒரு கிராமத்தையும் ஒருவரின் ஆன்மையிற்காக முழு பூமியும் கைவிடலாம். அர்த்த சாஸ்திரத்தில் சக்தியை மூன்று பகுதிகளாக கூறப்பட்டுள்ளது. ஒன்று மந்திர சக்தி, இரண்டு பிரபு சக்தி, மூன்றாவது உற்சாக சக்தி. மந்திர சக்தி என்பது நாட்டின் மந்திரிகள் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் அரசனின் முடிவே எல்லா விஷயங்களிலும் மற்ற மந்திரங்களிடம் கலந்து முடிவெடுப்பார். பிரபு சக்தி வலிமை. பிரபு சக்தி என்பது இரு வழிகளில் வெளிப்படும். ஒன்று தன்னுடைய மேலாண்மை சக்தி, இரண்டு எதிர்ப்புறத்தில் உள்ளவர்களுடைய குறைந்த ஆற்றல் என்று கூறப்படுகிறது. உற்சாக சக்தி ஆபத்தான காலங்களில் சவால்களை எதிர்கொள்ளும் மன வலிமையாகும். சக்தியானது தலைவனின் தகுதியோடு கூடியது. சக்தி இல்லாமல் ஒரு தலைவன் இருக்க முடியாது. லீடர்ஷிப் தலைமை நாயக் கத்வம். தலைமை பண்புள்ள ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலில் வெற்றி பெற நிர்ணயித்த இலக்கை அடைய எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளும் தனக்கு கீழ் உள்ளவர்களை வழிநடத்தி செலுத்துதலாகும். இத்தகைய பொருத்தமான தலைவராக முதல் மனிதராக ஸ்ரீராமர் நம் நினைவில் வருகிறார். வால்மீகி ராமாயணத்தின் முதல் பகுதியில் அவருடைய தனிப்பட்ட இயல்பை கூறுகிறது. தலைவனானவன் அவன் வழி நடக்கக்கூடியவர்களின் முயற்சியை ஒரு ஆக்கப்பூர்வமான செயலுக்கு வழிநடத்தி செல்ல வேண்டும். தென்னை மரம் அதன் முழு வளர்ச்சியை அடைய 25 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் ஒரு மணி நேரத்தில் அதை வெட்டிவிட முடியும். தலைவனானவன் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக தன்னுடைய சக ஊழியர்களை ஊக்குவித்து வளர்க்க வேண்டும். டீம் பில்டிங் தல காரியம். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மக்கள் ஒரு பொது காரணத்திற்காக ஒவ்வொருவரும் கலந்து ஆலோசித்து செயல்படுவதே ஆகும். ரிக்வேதத்தில் சங்கத் சத்வம் சம்பதத்வம் சம்வோ மனாஸ்மி ஜானாத்மம்

0: ஒரு மனதோடு ஒரே குரலில் மனதில் ஒன்று சேர்ந்து வேலையை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. பஞ்சதந்திர இத்தோபதேச நூல்கள் தந்திர கதைகள் பஞ்சதந்திர கதைகள் மூலம் டீம் பில்டிங் முக்கியத்துவத்தை கூறுகிறது. ஒரு திறமையற்றவன் ஒரு திறமையான குழுவின் மூலம் வெற்றி பெறுகிறான். திட்டமிடுதல் நியோஜனம். திட்டமிடுதல் என்பது ஒரு நீண்ட காலமாக தொடர்ந்து வருகிற கருத்தாகும். கடவுள்தான் எல்லா படைப்புகளுக்கான முதல் படைப்பாளியாவார். சில திட்டங்கள் இரகசியமாக வைக்கப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு தெரிய வந்தால் அவர்களால் ஆபத்தும் அத்திட்டத்தை அழிக்கவும் செய்வர். சங்க தானாத்மக வியாபாரக. ஒரு நிறுவனமானது வெவ்வேறு பதவிகளில் உள்ள நிர்வாகிகளை கொண்டு உருவாக்கப்பட்டதாகும். நிறுவனத்தின் தலைமை அதிகாரி, மேலாளர், கண்காணிப்பாளர், வேலையாட்கள் ஆகிய அனைவரும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமானவர்கள். ஒரு நிறுவனம் வெற்றிகரமாக செயல்படுவதா, நிறுவனத்தின் ஒவ்வொரு மேலாளரும் அவருக்கு கீழ் வேலை செய்யும் வேலையாட்களின் ஆளுமை, தன்னம்பிக்கை, நடத்தை, கற்றுக்கொள்ளும் திறமை ஆகியவற்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மேலாளர் தன்னுடைய அனுபவத்தின் மூலம் தன் கீழ் பணிபவர்களின் ஒவ்வொருவரின் பார்வையும் கற்றுக்கொண்டு அவர்களை ஒரு நல்ல தகுதி வாய்ந்தவர்களாக மாற்ற முடியும். பகவத்கீதையில் தகுதிகள் பற்றி பல வசனங்கள் உள்ளன. அவற்றை இரண்டை இங்கு கூறுகிறேன். அபயம் சத்வ சம்சுதிக்கு ஞானக யோக வியவஸ்திகி தானம் தமஸ்ச யச்சுநாஸ் ச சுவாத்தியாயஸ் தப ஆர்ஜவம். பயமில்லாமல் உண்மையான உள்ளமும் நிலைத்தன்மை அதாவது உறுதியான ஈகையும் பிறருக்கு உதவும் தன்மை, புலன் கட்டுப்பாடும் தியாக குணமும் சூழ்நிலைக்கு ஏற்ப நேர்மையான தகுதிகளாக கூறுகிறது. பகவத்கீதையை படிப்பதன் மூலம் மேலாளர்களுக்கு அவர்களுடைய செயல்களில் குறிப்பாக நிர்வாக செயல்களில் மிகவும் உதவியாக இருக்கும். சமூக கடமை பரோபகார. சமஸ்கிருத இலக்கியங்களில் சமூக கடமையை பரோபகார என்கிற முறையில் குறிப்பிடுகிறது. சம்ஸ்கிருத ஆதாரங்கள். பரோபகார என்பது ஒவ்வொருவர் அல்லது குழுக்களின் கடமையின் பொறுப்பாகும். சுபாஷித்தம் புண்ணிய மற்றும் பாப என்று இரண்டு விதிமுறைகளை பற்றி கூறுகிறது. ஸ்லோகார்த்தேன பிரவக்ஷயாமி யத் துக்கம் கிரந்த கோட்டிஷு பரோபகாரக புண்ணியாய பாபாய பரபீதானம். மற்றவர்களுக்கு செய்யும் உதவி நன்மையும் கெடுதல் பாபத்தையும் ஏற்படுத்தும். பழைய இலக்கியங்கள் சம்ஸ்கிருத நூல்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் தர்மத்தை பற்றி கூறுகிறது. நிதி, நேர்மை, பொறுப்பு, கடமை மற்றும் உண்மைத்தன்மை ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. நிர்வாகமும் அத்தகைய தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். அதாவது நிர்வாக உரிமையாளர்களின் பொறுப்பு, தொழிலாளர்களின் பங்கு, பங்குதாரர்களில் விநியோகஸ்தர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் வியாபார நெறிமுறைகளையும் அனைத்தையும் தர்மத்தின் அடிப்படையில் கடைபிடித்து வழி நடத்தினால்தான் சமூகம் உயர்ந்து உலகம் முழுவதும் வளமாக இருக்கும். சம்ஸ்கிருத இலக்கியங்களில் மனிதனின் வாழ்க்கையில் நான்கு வித கடமைகளை கூறுகிறது. நித்திய கர்ம, காமிய கர்ம, நாமித்திக கர்ம, பிரதி சித்த கர்ம என்று கூறுகிறது. சம்ஸ்கிருத இலக்கியங்கள் மேலாண்மையை தர்மம், க்ஷேமம், அனைவரின் நலம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு வெறும் லாபம் மட்டுமில்லாமல் நடப்பதே ஆகும் என்று கூறுகிறது. பழைய இலக்கியங்கள் நிர்வாக அதிகாரிகளை மேலும் திறமையானவர்களாகவும் தொழிலாளர்களின் திறமையையும் உயர்த்தும். இத்தகைய நேர்மை விளைவுகளை எல்லா துறைகளிலுள்ள மக்களிடையே கொண்டு வரும். இத்தகைய நம்பிக்கையான எண்ணம் நாளை வளமான உலகை காண முடியும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.
1: சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சம்ஸ்கிருத சாகித்யத்தில் நிர்வாக நிறைவு பகுதி. உரை வழங்கியவர் குப்புஸ்வாமி சாஸ்திரி.

0: ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை நூலகர் ஜே லலிதா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 41.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் 1 இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் 1 இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் 1 இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் 1 இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 18ஆம் தேதியன்றும் 19ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஒட்டியுள்ள மாவட்டங்களின் 1 இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் 1 இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் வெப்ப அலை வீசும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று முதல் நாளை மறுநாள் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் 1 இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 17ஆம் தேதியன்றும் 18ஆம் தேதியன்றும் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும், கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும்

0: இன்று தொடங்கி நாளை மறுநாள் 16 வரை வேறுபட்டு நிலவும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2-4°C இயல்புக்கு அதிகமாயிருக்கும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2-3°C இயல்புக்கு அதிகரித்து காணப்படும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 17 என்றும் 18 என்றும் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 39-40°C ஆகவும், குறைந்த அளவு 29-30°C ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 24°C ஒட்டியும், குறைந்த அளவு 13°C ஒட்டியும் காணப்படும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.4°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25.7°C. தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 KHz நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.

நேர்மாலை அறிவு. மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு நிறைவு பெற்று மாலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

நேரில்லாத தலைமை பெற்றது கொல்லாமை. அதற்கு அடுத்த நிலையில் உள்ள பொய் சொல்லாமையை கடைபிடிப்பதும் நன்று. குறள் எண் 323, அதிகாரம் கொல்லாமை.

தண்ணீர் இல்லாத தலைமை பெற்றது கொல்லாமை. அதற்கு அடுத்த நிலையில் உள்ள பொய் சொல்லாமையை கடைப்பிடிப்பதும் நன்று. குறள் எண் 323 அதிகாரம் கொல்லாமை.

தலைப்பு சேவை செய்திகள். இரவு 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இன்று கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துகள் குறித்து திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீ குமாரி அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2. வேளாண் பழமொழி தகவல், வேளாண் தகவல் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல். எட்டு 30 இதுவரை நான். ஓய்வு பெற்ற கூட்டுறவு வங்கி எழுத்தாளர் M.K. கருப்பையா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுபவர் K.வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரத்தென்றல், 9:30 அறிவியல் நேரம். நன்னீர் மீன்கள் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் P.சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் A.விக்னேஷ். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 இன்று எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

நேயர்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேயர்களே, 12B திரைப்படத்திலிருந்த பாடல்கள் குளிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் மகாலட்சுமி ஐயர் ஹரீஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் 12B திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் பாடு சுக்விந்தர் சிங் ஃபெபி மணி பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம். ஒரு பட பாடல் நிகழ்ச்சி கே கே மகாலட்சுமி ஐயர் பாடும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.

0: என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறியப்பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பழனி விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். கோவில் நிலத்தை மாநில அரசு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காது என்றும் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்தார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில் நிலங்களை தனிநபர்களின் சொத்தாக மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் பலமுறை தீர்ப்பளித்திருந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர், பழனி அடிவாரத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இம்மாதம் 6ஆம் தேதி தனியாருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாவேக ஆட்சியில் லஞ்சம் இல்லை என முதலமைச்சர் திரு விஜய் கூறுவது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு நிலவுவதாக கூறியுள்ள அவர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் தடைபடுவதாகவும் கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை விரைவுபடுத்தி வரும் நிலையில் காவிரி நீரை பெறுவதில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தாவேக அரசு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள இயலாமல் தவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படும் பல திட்டங்களுக்கு மாநில அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்த ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்கள் பாதிக்காத வகையில் கிடைத்துள்ள இந்த தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தாவேக அரசு காவிரி நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று கூறியிருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும்

0: அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை non-teaching.dce.transfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவைக்க அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்தும் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளை போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் ஜூலை 11ஆம் தேதி வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் ஜூலை 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நவீன மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியினை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் எலிச்சிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரி அம்மன் கோவில் ஆனி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கினை பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு சஞ்சீவ்குமார் பிரசாத் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 38 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிடம் மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:40. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி.

0: கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் காற்றலிகளில்.
1: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெச்சில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தென்றல். நேரம் 6:47. அடுத்த பாடல் பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்தில் இருந்தது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்த செய்தி அறிக்கை. விருதுநகர் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகள், சமூக நீதி விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவியர்கள், விடுதிகளில் நடைபெறும் தவறுகள் மற்றும் அசம்பாவித சம்பவங்கள் குறித்து புகார் தெரிவிக்க 9445477016 என்ற வாட்ஸ்அப் எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மாணவ மாணவிகள் விடுதிகளில் உள்ள குறைபாடுகள்

0: தொடர்பாக 9445477016 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
3: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
4: 1800425011.
3: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
4: 9498345350.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது மதுரத் தென்றல். தெனாலி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத் தென்றல். அடுத்த பாடல் சம்திங் சம்திங் திரைப்படத்திலிருந்து.

0: வெள்ளாண்டி வலசு பகுதியில் விவசாயிகளின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்ய இயற்கை அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை அங்காடியினை நபார்டு வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணராஜ் திறந்து வைத்தார்.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு நம்ம ப்ராசஸ் இங்கே என்னென்ன வசதிகள் தேவைப்படுதோ அதை செஞ்சு கொடுக்குறோம். கடன் உதவி கொடுக்குறோம். நபார்டோட சப்சிடரின்னு சொல்லுவோம், நாப்கிசன் வச்சுருக்கோம். அதன் மூலமாக இப்போ இவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கோ பேங்க் அணுகிறதுக்கோ நிறைய சிக்கல்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய துணை நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் வந்து நிதியுதவி கொடுக்குறப்போ அவங்க அதை முழுமையாக எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் பணம் கிடைக்கிது. அதை வந்து மதிப்பு கூட்டி நல்ல விலைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுது.
0: வருவாய் உயர்ந்து வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர்.
2: நாங்கள் வந்து முருங்கை சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து காய் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கும்போது வந்து ரேட் கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி முருங்கை பொடியாக கொடுக்கும்போது நமக்கு ஒரே ரேட்டு ஃபிக்ஸடாக போயிட்டு இருக்கு.
0: சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பிரசாந்த் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ் வழங்கினார்.

0: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
1: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். வந்து ஒரு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 40லேருந்து ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்டு டேர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: ஏற்காடு மலைப்பகுதியை சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. யூனிட்டி ஆஃப் யூத் ஃபவுண்டேஷன் எனும் தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. மலைவாழ் மக்களின் வாழ்வியலை வனப்பகுதியிலிருந்து மாநகரங்களுடன் இணைத்துள்ளதாக கூறுகிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஜய்.
2: நம்ம மலையிலிருந்து வானம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தில் அண்ணாந்து மட்டுமே பார்க்கக்கூடிய மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. எங்களால் அங்கெல்லாம் போக முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. யார் சொன்னால் போக முடியாது, நம்ம நினைச்சா முடியும்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் இன்னைக்கு ஃப்ளைட்டில் சேலத்துலேருந்து பெங்களூர் வரையும் கூப்பிட்டு போக போகிறோம். இவங்களுக்கு ஃப்ளைட்டு மட்டும் இல்லை, அங்கே போய் தங்குற வசதியாக இருக்கட்டும், அங்கே பெரிய பெரிய மால்ஸை பார்க்குறதா இருக்கட்டும், அங்கே இருக்க பீப்புளை விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், சிட்டி அதாவது ஒரு கிராமப்புறத்தில் இருந்து சிட்டிக்குள்ளே எப்படி அவங்க என்ட்ரி ஆக போகிறாங்க, அதோட லைஃப் எப்படி கற்றுக்க போகிறாங்க, வெளி உலகத்தை தெரிஞ்சுக்க போகிறாங்க, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களோட. இதுல 3 கிராமங்கள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கோம். செங்கலத்தப்பாடி, குண்டூர், தெப்பக்காடு கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க.
0: சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்வே தொடர்பான பணிகளில் சிறப்பாக திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு ரயில் சேவா புரஸ்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. வணிக பிரிவு, மின்னியல் மற்றும் பராமரிப்பு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கான விருதுகளை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பன்னாலால் வழங்கினார். இதில் கடந்த 2025 ஒடிசா மாநில பயணத்தின் போது தீவிர போக்குவரத்து மிகுந்த வழித்தடத்தில் பழுதடைந்த ரயில் என்ஜினை அங்கேயே தங்கியிருந்து பழுதை சரி செய்த இளநிலை பொறியாளர் அர்ஜுன், சவால் நிறைந்த பகுதியில் 670 மீட்டர் தூரத்திற்கு ரயில் நடைமேடையை உருவாக்கிய முதுநிலை பொறியாளர் சிவப்பிரியா, மங்களூர் முதல் ஈரோடு வரை கடந்த 33 வருடங்களாக சிறப்பாக பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர் சாவித்ரி உள்ளிட்ட 27 சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ராஜாஸ்தபதி கடந்த 51 ஆண்டுகளுக்கு மேலாக உலோகங்களால் ஆன கடவுள் சிலைகளை இயந்திரங்களின்றி கை வேலைப்பாடுகளால் உருவாக்கி வருகிறார். இவரது சிற்பக்கலைத்திறனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் சிற்பக்கலையை அங்கீகரிக்கும் விதமாகவும் மத்திய அரசு ராஜாஸ்தபதிக்கு பத்மஸ்ரீ விருதினை வழங்கியுள்ளது. சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான கண்ணங்குறிச்சியைச் சேர்ந்த சிற்பி ராஜாஸ்தபதிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருதினை வழங்கினார்.
3: இந்த பத்மஸ்ரீ விருதானது சாதாரண ஒரு கிராமத்தில் சாமானியனாக பிறந்த என்னுடைய சிறப்பு அம்சங்களை கண்டறிஞ்சு மத்திய அரசாங்கம் இதற்கு இந்தியாவினுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியிருப்பது மத்திய அரசுக்கும் நமது தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு தேர்வு குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன்.
4: இதுவரை நீங்கள் கேட்டது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார். சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
5: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர்ச்சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு

0: பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணைத் தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின் சார்பில் ஈரான் துணைத் தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணைத் தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் இரண்டு பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம் வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம் அரசு கொள்முதல் புதுமை திட்டங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது மட்டுமன்றி ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட நான்கு இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 335,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாயும் பெறப்பட்டுள்ளது. 122,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24 தேதி வரை

0: நேரடியாக வீடுகளுக்குச் சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்பெஷலா நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
0: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கூகுள் கனெக்ட் இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 158 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் முருங்கை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கேதை அரும்பு விவசாயி முனைவர் கே பரமேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இது என்னன்னா, உங்களுக்கு இந்த முருங்கை இந்த பொருள்கள்லாம் சாப்பிட்றப்போ இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு எனர்ஜி கிடைக்கும். நாங்கள் அந்த கருஞ்சீரகம் முருங்கை மஞ்சளில் ஒரு கேப்சூல் போட்டிருக்கோம், ஒரு டேப்லெட் சீவிங் டேப்லெட். அது கொஞ்சம் லைட்டாக ஒரு 5% அளவுக்கு கசக்கும், 95% ஒன்றும் ப்ராப்ளமில்ல. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஃபீலிங் ஹாப்பினஸ் வரும். ஏன்னா முருங்கையில் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் அவனுக்கு கண்டுபிடிச்சிருக்கான், மென்டல் ஹாப்பினஸுக்கு உண்டான ஒரு பொருள் அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அதனால தான் வந்து அதை நம்ம சாப்பிட்றப்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இத்தனை பலன்கள் இருக்கிறதுனால மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களுக்கு

0: டிமாண்ட் இருக்கு வேர்ல்டு வைட். இப்போ தான் பாருங்களேன், நாங்கள் இன்னும் ப்ரொடக்ஷனே
1: இல்லை
0: பண்ணலை, ஏன்னா நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இப்போ ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே எங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் வந்திருக்காங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, கிட்டத்தட்ட 2025 55,000 கோடி சொல்கிறாங்க. இது ஒரு ஆண்டுக்கு உலகம் பூராம் அனைத்து முருங்கை பொருட்களின் வர்த்தக மதிப்பு
1: கூடும்
0: இருக்கு, 55,000 கோடிக்கு இருக்குங்களாம். அதாவது விதை, இலை பவுடர், இலை பவுடர் மூலம் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், முருங்கை எண்ணெய், காஸ்மெட்டிக்ஸ், அந்த முருங்கை எண்ணெயிலிருந்து தயாரிக்கக்கூடிய காஸ்மெட்டிக், இது எல்லாமே இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே முருங்கை வரகு தோசை மிக்ஸ் சுகர் பேஷண்ட்டுக்கு போடுறோம், அதெல்லாம் முருங்கை இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் நார்மல் தோசைக்கும் போடுறோம், முருங்கை சாம்பார் மிக்ஸ், முருங்கைக்காயவே நீங்கள் சொன்னீங்களே வத்தல் மாதிரி பண்ணி போடுறோம், முருங்கை கீரையவே டீஹைட்ரேட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே மேலே வந்து போட்டு கொடுக்கலாம், ஆம்லெட்டில் போடலாம், எதில் வேணுமோ போடலாம், இந்த அந்த மாதிரி எல்லாம், அதாவது இதில் அடிக்கிட்டே போடலாம், நீங்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு குடிச்சிட்டு போகலாம். மக்கள் எதை விரும்ப டேஸ்ட்டு, இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னா அது அந்த பொருள் அதிக தேவை இருக்கும். ஸோ இதை அனைத்து விவசாயிகளும் முயற்சி பண்ணலாம், அவங்கவுங்க ஏரியாவில் விற்கலாம். இப்போ நிறைய பெண்கள்

0: மாதிரி பண்ணி போடுறோம். முருங்கைக்கீரையவே டீஹைட்ரேட் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே மேலே வந்து போட்டு கொடுக்கலாம், ஆம்லெட்டில் போடலாம், எதில் வேணுமோ போடலாம். அந்த மாதிரி எல்லாம் அதாவது இதில் அடிக்கிட்டே போகலாம், நீங்கள் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு குடிச்சிட்டு போகலாம். மக்கள் எதை விரும்ப டேஸ்ட்டு, இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னா அது அந்த பொருள் அதிக தேவை இருக்கும். ஸோ இதை அனைத்து விவசாயிகளும் முயற்சி பண்ணலாம், அவங்கவுங்க ஏரியாவில் விற்கலாம். இப்போ நிறைய பெண்கள், இளம் பெண்கள்லாம் முருங்கையில் நிறைய வந்து யூடியூப் மூலமாக இதை போட்டு நிறைய விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் டார்கெட் பண்ணி பண்ணுறோம். பட் மொத்தத்தில் இந்தியா டொமஸ்டிக் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு வேகமாக ரீச் ஆகலாம். நம்ம வெளிநாட்டிலேருந்து ஒரு கம்பெனி இன்றைக்கி வாங்குவான், அடுத்த மாதம் வாங்கலைன்னு வைங்க, ஸோ அவனை நம்பி நம்ம உட்கார முடியாது. ஸோ நம்ம ப்ராடக்டை மக்கள்கிட்ட ஆராய்ச்சி பண்ணி எதை விரும்புகிறாங்க, ப்ரைஸு கம்மியாக இருக்கா, அவங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கணும், டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு பொருளாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக மதிப்பு கூட்ட பொருளுக்கு என்றைக்குமே வரவேற்பு தான்,
1: மதிப்பு ஜாஸ்தி தான், விற்பனையும் நமக்கு நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். வேற நீங்கள் விவசாயிகளுக்கு சொல்ல விரும்புவது என்ன சார்?
0: விவசாயிகள் வந்து முதல்ல முருங்கை சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி பல்லாண்டு பயிர் போடலாமா அல்லது செடி முருங்கை போடலாமான்னு தெளிவாக முடிவு பண்ணணும். ரெண்டாவது வந்து பல்லாண்டு பயிராக இருந்தால் எந்த கன்று நல்ல தெளிவாக நல்லா காய்க்கக்கூடிய மரத்தில் போய் எனக்கு இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அந்த எடுத்து கொடுக்குறவங்ககிட்ட சொல்லி வாங்கலாம், தேர்வு பண்ணி. ஏன்னா விதை தேர்வு தானே நமக்கு பின்னாடி இது பண்ண போகுது. அதே மாதிரி செடி முருங்கையும் யார் தெளிவாக விதை எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம வாங்கணும். ஏன்னா அதில் மரம் முருங்கை விதையும் கலந்து கொடுத்தா அவங்களுக்கு தெரியாதுங்க, மரம் முருங்கை செடி முருங்கைக்கும் வித்தியாசம் தெரியாது. அது 200 ரூபா கிலோ, இது 2000 ரூபா கிலோ, அது தூக்கி இதில் போட்டால் எப்படி தெரியும்? அதனால் விதை வாங்குறப்போ விதை எடுக்கக்கூடியவங்களுடைய தரம், விதை அவங்க பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட இருந்து பல்கலைக்கழகத்தை விட்டுட்டு வந்தால் வேறு அது எங்கே அவங்களுக்கு திருப்திகரமாக இருக்கோ விசாரணை பண்ணி விதை வாங்கலாம். அடுத்து வந்து புறையான பயிர் இடைவெளியை பராமரிக்கணும். அடுத்து வந்து அதிமுக்கியமானது, உரிய நேரத்தில் உரிய மருந்துகளை பயன்படுத்தி உரிய அளவில் பயன்படுத்தி பூச்சி நோய்களை திறம்பட கட்டுப்படுத்தணும். ஏன்னா அதுதான் மகசூலை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள். அதை பண்ணிட்டாங்கனாலே முருங்கை சாகுபடியில் வந்து அதாவது முறையான பயிரிடைவெளி, தரமான விதை, உரிய நீர்ப்பாசனம், பூச்சி நோய் மேலாண்மை, உரக் மேலாண்மை, இதெல்லாம் பண்ணுறப்ப நிச்சயமாக தரமான விதையை பயன்படுத்திட்டாலே 50% வெற்றி. ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய 10-12 டன் வந்து நிச்சயமாக எடுத்துட்ருக்காங்க, நிறைய விவசாயிகள் எடுத்துகிட்டுருக்காங்க, எடுக்க முடியும். நல்ல நேரத்தில் சரியான பருவத்தை கடைப்பிடிச்சாங்கன்னா மகசூலை நிச்சயமாக பெற முடியும், மார்க்கெட்லேயும் நல்ல விலை கிடைக்கும்.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை முருங்கை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் கேத எறும்பு விவசாயி முனைவர் கே பரமேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: நேரம் 7:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எல்லா பெண்களுமே நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உடனே நம்ம செய்கிறது என்னென்னா பொரியல். அப்போ இருந்தே வந்து பொரியலாகவே நம்ம வச்சிருக்கனால, இப்போ சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பச்சை மிளகா போடுவோம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து பச்சை மிளகாவும் பச்சையாக இருக்கும், கீரையும் பச்சையாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டுட்டா அந்த பச்சை மிளகா வந்து காரமாக இருக்கனால, ஐயோ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு கீரையாக நிறைய வந்து நம்ம சமைச்சு கொடுக்கலாம். இப்போ பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம கீரை பாயாசம் செய்யலாம். இப்போ நம்ம வந்து கீரையிலேருந்து சாறு எடுத்து அதில் வந்து நம்ம சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கரையை வந்து நல்லா கீரை சாரோடு சேர்த்து ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம வந்து அது குழந்தைகளுக்கு வந்து கீரை பாயாசம்னு சொல்லி கொடுத்தோன்னா, இந்த ஏன்னா சிறு குழந்தைகளுக்கும் இந்த ஊட்டச்சத்துக்கள் மிக அவசியம்னால நம்மளுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு நம்ம இனிப்பாக வந்து நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி கொடுத்தோன்னா அவங்க வந்து கீரை சாறை வந்து குழந்தைகளும் பயன்பெறுவார்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை என்ன கீரையில் அப்படின்னா, எங்களுக்கு தினமும் உருவி வந்து அதை ஏன்னா அதை நம்ம சுத்தம் படுத்துறது உருவுறது வந்து கொஞ்சம் வந்துட்டு நேரம் எடுக்கிறது, நேரத்தை மிச்சம் பண்ணணும். இல்லை இதை நம்ம இந்த இவ்வளோ ஊட்டச்சத்து உள்ள கீரையை நம்ம டெய்லி சாப்பிடணும், இல்லை வாரத்துக்கு 3 தடவையாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம வந்து கீரை சீசனில் வந்து நிறைய கீரை இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணுறது தினமும் வந்து நிறைய சமைக்க முடியாது அப்படிங்கும்போது நம்ம இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் வாய்ந்த கீரையை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை எப்படி வந்து நம்ம பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீரை பொடி செஞ்சுக்கலாம். கீரை பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கீரையை உருவ வேண்டாம், அப்படியே நம்ம கொத்தா எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு துணியெல்லாம் காய போடுறோம்ல அது மாதிரி ஒரு கயிறை கட்டிட்டு அதுலேயே இந்த கீரையை வந்து கொத்து கொத்தா வந்து நம்ம தொங்க விடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2-3 நாள்லேயே நம்மளுக்கு அதை எடுத்து நம்ம ஒரு நல்ல பேப்பரோ இல்லை நல்ல சுத்தமான துணியவோ நம்ம விரித்து கொத்தான இருக்கிறதெல்லாம் நம்ம அதில் போட்டோம்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலை மட்டும் தனியாக வந்துடும், அந்த நார் அது மட்டும் வந்து நம்மளுக்கு இருக்கும், அதை மட்டும் நம்ம அந்த நரம்புகள்னு சொல்லுவோம் கொலாக்கியில், அதை வந்து நம்ம நரம்புகளை எடுத்துட்டு இந்த கீரை இலையை மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை இலைகளை வந்து நம்ம நிழலில் தான் காய வைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில் வந்து பேப்பரையோ இல்லை நம்ம துணியவோ விரித்து அது மேலே நம்ம இந்த கீரை இலைகளை போட்டு வச்சோம்னா ஒரு 2 நாளில் வந்து நல்லா நம்மளுக்கு காஞ்சிரும். இப்போ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கீரைகளை பொடி காய வைக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய காய்ப்பான்கிறோம், சோலார் ட்ரையர், அது வந்து நம்மளுக்கு மிகவும் பயன்படுது. இது வந்து என்னத்துக்கு, நம்ம வந்து வீட்டிலையே நிழல் காய்ச்சலாம், இப்போ கொஞ்சமாக நம்ம பொடி செய்ய போகிறோம் இல்லை வீட்டில் செய்ய போகிறோம், எங்களுக்கு சூரிய காய்ப்பான் இல்லை சோலார் ட்ரையர் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் நிழல் காய்ச்சலாகவே காய வச்சு நம்ம செய்யலாம். ஆனால் இதுக்கும் சூரிய ஒளி காய்ப்பானுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உள்ளது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோலார் ட்ரையர் சூரிய காய்ப்பானில் நம்ம வந்து காய வச்சா 2 பயன்கள் உள்ளன. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை கிலோ காய வைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சோலார் ட்ரையர் செய்யலாம். ஒரு 50 கிலோ காய வைக்கணும்னா அந்த சைஸுக்கு நம்ம சூரிய காய்ப்பான் வாங்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக 5 கிலோ காய வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு சோலார் ட்ரையர் வாங்கலாம். இதோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூரிய ஒளி காய்ப்பான் மூலம் காய வைக்கிறனால 2 பயன்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிறம் அப்படியே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ சுண்டைக்காய் எடுத்துக்கிறோம், இந்த முருங்கைக்கீரையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்படியே சூரிய ஒளியில் காய வச்சோம்னா நம்மளுக்கு ஊட்டச்சத்து நஷ்டம் ஏற்படும், 2வது நம்மளுக்கு நிறம் மாறும், கருப்பாக மாறிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் வந்து கருப்பான சுண்டைக்காயோ இல்லை கருப்பான முருங்கை பொடியவோ நம்ம விற்க முடியாது, ஏன்னா கலர் மாறி போயிருக்கும். 1. 2வது நம்மளுக்கு ஊட்டச்சத்து நஷ்டமாகும். சூரிய ஒளி காய்ப்பானில் நம்ம காய வைக்கும் பொழுது ஊட்டச்சத்து நஷ்டமாகாது, நிறம் அப்படியே இருக்கும். இதுதான் வந்து நம்ம நேராக சூரிய ஒளியில் காய வைப்பதற்கும் சூரிய ஒளி காய்ப்பான் சோலார் ட்ரையர் மூலம் காய வைப்பதற்கும் இந்த 2 வித்தியாசங்கள். 1, சூரிய ஒளி காய்ப்பான் மூலம் காய வைப்பதால் நிறம் அப்படியே இருக்கும், 2வது ஊட்டச்சத்துக்கள் நஷ்டமாகாது. ஆதலால் இப்போ வந்து நாங்கள் வந்து பரிந்துரை செய்கிறது வந்து சூரிய ஒளி காய்ப்பானை வந்து வாங்கி வச்சு அதில் வந்து காய வைங்க அப்படின்னு சொல்லி தான் பரிந்துரை செய்கிறோம். 1 கிலோ வந்து நம்ம பச்சை இலைய காய வைத்தால் நம்மளுக்கு வந்து 200 கிராம் கீரை பொடி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இது மாதிரி நம்ம கீரை பொடியை செய்து வச்சுக்கலாம். இது தேவைப்படும் பொழுது நம்ம சூப்பாகவும் போட்டு குடிக்கலாம், அல்லது நம்ம குழந்தைகளுக்கு தினமும் வந்து நம்ம பள்ளிக்கு போகிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
என்ன சாதம் செய்யலாம் என்ன சாதம் செய்யலாம்னு தாய்மார்கள் டெய்லி நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு நாள் வந்து நம்ம சுடு சாதத்தில் நெய்யை கூட ஊற்றி இந்த பொடியை வந்து நம்ம போட்டு

0: மண்ணுமணியும். இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் குறித்து திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீகுமாரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: மற்ற கீரைகள் வந்து நம்ம அன்றாடம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். ஆனால் இந்த தடிமமான இலைகள் தடிமமான இருக்கிற இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம பதப்படுத்தி வச்சும் நம்ம வந்து சாப்பிடலாம். இப்போ வந்து முருங்கைக்கீரையை நிறைய பேர் ஏன் விரும்ப மாட்டேன்?

கீரைப்பொடி சாதமாக கூட நம்ம செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீரைப்பொடியை அப்படியே சாப்பிட்றத விட நம்ம சூப்பு, அதாவது வந்து உணவில் நம்ம கலந்து கலவை உணவாக சாப்பிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை பொடி சூப்பு. நிறைய பேர் வந்து டீ காபி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வேலைக்கு செல்லும் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கும் வந்து இந்த தேநீர் அருந்துறாங்க, மதியானம் 3 மணிக்கு தேநீர் அருந்துறாங்க. இப்போ தேநீருக்கு மாற்று பொருளாக வந்து நம்ம இந்த கீரை பொடி சூப் நம்ம செய்யலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீரை பொடியில் 1 கிலோ பச்சை இலையை காய வச்சு பொடி பண்ணால் 200 கிராம் கிடைக்குது. இப்போ வீட்டு அளவில்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே மிக்சி இருக்குது, கீரை பொடியை நம்ம மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கலாம். இல்லை நிறைய வந்து விற்பனைக்கு கீரை பொடியை நாங்கள் விற்க விற்பனைக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய லெவலில் நம்ம பல்வரைசன் சொல்லுவோம், அரைப்பான் மிஷின் வாங்கி நம்ம வச்சு அரைச்சிக்கலாம். வீட்டு அளவில் வந்து நம்ம மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம். இப்போ அந்த கீரை பொடியில் வந்து நம்ம எப்பயும் நம்ம சூப்புக்கு சேர்க்குற மாதிரி சீரகம், அப்புறம் வந்து மிளகு. மிளகை சொல்லணும் அப்படின்னா மிளகு சாப்பிட்டா நல்லா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். மிளகு வந்து நம்மளுக்கு பிளாக் டயமண்ட்ராங்க, கருப்பு வைரம், அவ்வளவு வந்து இதோட மதிப்பு, வைரத்துக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு மிளகுக்கு ஈடாக சொல்கிறாங்க. அதனால இந்த அன்றாடம் நம்ம வந்து மிளகு ரசத்தில் சேர்க்குறோம். மிளகு அன்றாடம் எப்படியாவது நம்மளுக்கு உணவு உண்றதுல நம்ம இடம் பெற செய்யணும். அப்போ இதில் வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அப்போ கீரைப்பொடி, சீரகம், மிளகு, உப்பு, அப்புறம் பூண்டு, இது வந்து நம்ம சேர்த்து அரைத்து பொடி செய்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீரை பொடி. உடனடி நம்மளுக்கு சூப்பு குடிக்கணும் அப்படின்னா உடனடி முருங்கை கீரை பொடி சூப்பு. இது காற்று புகாத டப்பால் அடைச்சி வச்சுட்டோன்னா எப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு தடவை ஒரு மதியானமோ இல்லை காலையிலேயோ நம்ம வந்து நல்லா கொதிக்கிற ஒரு டம்ளர் தண்ணீருக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து இந்த நம்ம இந்த கீரை சூப்பு பொடியை போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு குடித்தோம்னா நம்மளுக்கு அன்றாடம் தேவையான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கீரை பொடியிலேருந்து கிடைக்கும். உருவி நம்ம இதை சுத்தம் செய்து அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரியும் நம்ம பதப்படுத்தி வைத்துக்கிட்டோம்னா சூப்பை வச்சு செஞ்சு குடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை பொடியை செய்து வச்சோம் அப்படின்னா வந்து நம்ம தோசையில் இப்போ நிறைய வகையான தோசை வந்து செய்கிறாங்க. கேரட்டு அது மாதிரி காய்கறி தோசை மாதிரியே நம்ம இந்த முருங்கை இலை பொடி தோசை, நம்ம தோசைக்கு மேலேயே நம்ம வந்து இந்த இலை பொடியை தூவி விட்டு முருங்கை இலை தோசையாக நம்ம சாப்பிடலாம். அடுத்து வந்து பூவு பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம முருங்கை பூவை வந்து நல்லா நம்ம காய வச்சும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம வதக்கியும் நம்ம வந்து சாப்பிடலாம். என்ன அப்படின்னா நம்ம காய்கறியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், கீரையாக இருக்கட்டும், எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷான்னு சொல்லுவோம். பறித்த உடனே அப்படியே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் நம்மளுக்கு கிடைப்பறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் வந்து நம்ம காய வச்சாலோ இல்லை வந்து நம்ம சமைக்கும் பொழுது சிறு சிறு ஊட்டச்சத்து வந்து வீணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலையோ இல்லை காய்கறி பழங்களையோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே உபயோகப்படுத்தணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்மெட்டிக்ஸில் இந்த முருங்கையை பயன்படுத்துகிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை சோப்பு, அதே மாதிரி அழகு சாதனங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோலுக்கு வேண்டிய அந்த அழகு சாதனங்கள் இதெல்லாம் வந்து இந்த முருங்கையில் வந்து செய்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த முருங்கை இலை பொடியை அப்படியே பொடியாக சாப்பிட்றது ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா நம்ம மாத்திரை மாதிரி செஞ்சுக்கலாம். அந்த தொழில்நுட்பமும் இப்போ இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சியூல் மாத்திரை எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி கேப்சியூலில் இந்த முருங்கை பொடியை நம்ம இது பண்ணிட்டு நம்ம அந்த கேப்சியூலில் வந்து முழுங்கலாம். இல்லையா நம்ம இந்த கீரையை வந்து நம்ம மாத்திரை மாதிரி செய்தும் தினமும் எடுத்துக்கலாம். இவ்வளவு வந்து நன்மை வந்து கீரைகளில் இருக்குது. இப்போ மற்ற கீரைகள் பார்த்தீங்கன்னா நிறைய கீரை இருக்கு நம்ம, ஆனா எல்லா கீரையுமே நம்ம வந்து சந்தையில எளிதா கிடைக்குது, ஆனா நம்ம வாங்கி பயன்படுத்துவது கம்மி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கீரையில ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதோட நிறைய மருத்துவ குணங்களும் வந்து ஒவ்வொரு விதமான கீரையில வந்து ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பசலக்கீரை இருக்கு, பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு, தண்டு கீரை இருக்கு, சிறு கீரை, வல்லாரை கீரை, மிளகு தக்காளி கீரை, அகத்திக்கீரை, பாலாக்கீரை போன்ற நூற்றுக்கணக்கான வகையான கீரை வகைகள் வந்து நம்மளுக்கு சந்தையில் இருக்குது. நம்ம பீட்ரூட்டுக்கு மேலே இருக்கிற அந்த இலையே வந்து நம்ம கீரைன்னு தான் சொல்கிறோம். அது மாதிரி முள்ளங்கி கீரைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தாத நம்மளுக்கு அறியாத கீரைகள் கூட நிறைய வந்து சந்தையில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கீரையிலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு மருத்துவ குணங்களும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அகத்திக்கீரை பார்த்தீங்கன்னா பித்தத்தை தணிக்கும். அரைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செரிமானம் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க வயசானவங்க வந்து சாப்பிட்டா வந்து செரிமானம்

ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகாத வயதானவர்களுக்கு கீரை கொடுக்க கூடாதுன்னு இல்ல, சீக்கிரம் செரிமானம் ஆகிற கீரைய மதிய உணவுல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப அரைக்கீரை இலைகள் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப மென்மையா இருக்கும். அது வந்து நம்ம அவங்களுக்கு அப்படியே பொரியல செஞ்சு கொடுக்காம நம்ம வந்து நல்லா வேக வச்சு கடைஞ்சு கொஞ்சம் பருப்பு ஒரு சுவையை கூட்டுறதுக்கு இல்ல ஊட்டச்சத்தை கூட்டுறதுக்கு நம்ம நல்லா கடைஞ்சு வந்து கொடுத்தோம்னா வயதானவர்களுக்கு எளிதில் ஜீரணமாகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பசலைக்கீரை சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வந்து வேலி மாதிரியே பசலைக்கீரை வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்கு, ரத்த சோகையை போக்கும். அடுத்து முளைக்கீரை வந்து ரத்த விருத்தியாகும். பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண் பார்வைக்கு உதவி செய்யுது. அடுத்து எல்லாருக்குமே தெரிந்தது இந்த மணத்தக்காளி கீரை வந்து நம்ம வயிற்று புண் ஆத்தக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையிலையும் நம்ம கசக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறது இல்லை. நம்ம மணத்தக்காளி கீரையிலையும் சூப்பாக போட்டு நம்ம குடிக்கலாம். கொஞ்சம் மணத்தக்காளி கீரை நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு, அப்புறம் மணத்தக்காளி காய் கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை காயெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு இலைய மட்டும் போடுறாங்க. காய் அதில் வந்து பழுத்த காய்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு சீரகம் உப்பு பூடு மிளகு மஞ்சத்தூள் இதை வந்து நல்லா பொடி பண்ணி நம்ம இந்த கீரை கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி நம்ம வடிகட்டி நம்ம குடிக்கலாம். ஏன்னா இதில் கசப்பு தன்மை குறைவாக இருக்கும், அப்போ நம்ம குடிக்கிறதுக்கு சுவையாக இருக்கும். இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து தூதுவளை, நிறைய வந்து நம்ம துளசி தூதுவளை இது எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் வாய்ந்த செடிகள். இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி தான் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் பயன்படுத்துவது குறைந்து கொண்டே போகிறது. அதனால் வந்து நம்ம தூதுவளை துளசி இதெல்லாம் வந்து சளி இருமலை வந்து போக்கக்கூடிய தன்மை உள்ளது. சந்தையில் வந்து வல்லாரை கீரையை வந்து மாத்திரையாக வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாபக சக்தி வர்றதுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஞாபக சக்தி வேணும் அப்படின்ட்டு நிறைய சந்தையில் வந்து வல்லாரைக்கு மாத்திரைகளாக வாங்கி சாப்பிட்றாங்க. எதுனாலும் நம்ம மாத்திரைக்கு போகாமல் நம்மளே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த கீரைகளை சமைத்து வந்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கீரைகளை தவிர்த்து காய்கறி பழங்கள் எல்லாமே நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு தேவையாகப்படுது, அவசியமாகப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி நம்ம வந்து செலவில்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும், ஏன் அப்படின்னா நம்மளுக்கு காய்கறியோ பழங்களோ கீரை வகைகளோ ஒரே விலையில் விற்பதில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து அழுகக்கூடிய உணவுப் பொருட்கள். ஏன்னா இப்போ காய்கறி பழங்களோ கீரைகளோ அதிகமான நீர் சத்து இருப்பதால் இது சீக்கிரம் வந்து அழுகி போயிடுது. இதை நம்மளுக்கு சேமித்து வைக்கக்கூடிய குளிர்சாதன வசதி நம்ம அவ்வளவு இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன செய்யறது அப்படின்னா அன்றாட நம்ம பயன்படுத்தணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக சேமித்து வச்சுக்கிட்டு இந்த கீரை வகைகள் கிடைக்காத பொழுது நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி விலை ஏற்றமாக விலை அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம வந்து பதப்படுத்தி வைத்துக் கொண்டால் தினமும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இவ்வளவு ஊட்டச்சத்து மிகுந்த இந்த கீரை வகைகளை நம்ம வந்து உணவுல அன்றாடம் நம்ம வந்து சேர்க்கணும். இல்லை என்றால் வாரத்தில் 3 நாட்களாவது நம்ம வந்து சாப்பிடணும். தினமும் வந்து 100 கிராம் காய்கறிகள் நம்ம உணவுல இருக்கான்னு பார்த்துக்கணும். கீரை வகைகள் வந்து 100 கிராம் இருக்கான்னு பார்த்துக்கணும். எல்லா எந்த கீரை நம்ம சந்தையில எளிதாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம அன்றாட உணவுல சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம வீட்டிலையே வந்து நம்ம எப்படி வந்து இந்த கீரைகளை நம்மையோ காய்கறி பழங்களையோ நம்ம எப்படி வீட்டிலையே இது பண்றது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம், ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லார் வீட்லையுமே நம்ம வந்து ஒரு 2 சென்ட் இடம் எடுத்து அதுல வந்து நம்ம 4 பேருக்கு தேவையான காய்கறி பழங்கள் கீரை வகைகளை வந்து நம்ம ஒரு 2 சென்ட் இடம் இருந்துச்சுன்னா இடத்தை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு பாத்தி கீரையா போட்டுக்கலாம். அந்த தண்டு கீரை, சிகப்பு கீரை இதெல்லாமே வந்து நல்லா வளரக்கூடியது. மல்லித்தலை, புதினா தலை இது எல்லாமே வந்து நம்ம வீட்டிலயே வந்து போட்டுக்கலாம். மற்ற இதுல வந்து தக்காளி, கத்தரி இந்த மாதிரி வந்து காய்கறிகளை வந்து நம்ம முள்ளங்கி இதெல்லாம் பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து நம்ம சந்தையில் விதைகள் விற்கிறாங்க. அதை வந்து நம்ம வாங்கி இந்த பாத்தியில் இதெல்லாம் நட்டுட்டு இதை சுற்றி வந்து நம்ம அகத்திக்கீரை ஃபென்சிங் மாதிரி வேலி மாதிரி நம்ம அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, வாழை, கொய்யா. கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த வைட்டமின் சி இருப்பதினால் அதுவும் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான பழங்களில் கொய்யாவும் ஒன்று. பப்பாளி நம் கண் பார்வைக்கு தேவையான வைட்டமின் ஏ நிறைந்தது பப்பாளி. அதனால் இந்த பழ மரங்களை வந்து நம்ம வேலி மாதிரி
மாதிரி நம்ம இந்த ஊட்டச்சத்து காய்கறி தோட்டத்தில் நட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம கிடைக்கும். இரண்டு

0: ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவலை ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பொழுதுபோக்காகவும் நம்ம இந்த ஊட்டச்சத்து காய்கறி தோட்டத்தை நம்ம டெய்லி பார்க்கும் பொழுது, அது நீர் ஊற்றும் பொழுது, அதை வந்து நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இல்லாமல் மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடிய பயனுள்ளதாக இருக்கிறது இந்த வீட்டு காய்கறி தோட்டம். அதனால வந்து நம்ம எல்லாருக்குமே இடம் இருந்தால், வீட்டு பக்கத்தில் இடம் இருந்தால், அந்த நம்ம கழுவி விடுற வீட்டு காய்கறி தோட்டம் போட்டோம்னா அந்த தண்ணீரும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம வீணடிக்காமல் நம்ம வந்து ஒரு பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம். இப்போ இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து இப்போ மாடியில் வந்து டெரஸ் கார்டனுங்கிறாங்க, மாடித்தோட்டம், அதுவும் நம்ம வந்து நம்ம மாடித்தோட்டம் போட்டுக்கலாம். காய்கறிகள், பாகற்காய், கொடி காய்கறிகள் எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு மேலே உள்ள நம்ம இடத்த வீணடிக்காமல் அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த வீட்டு டெரஸ் கார்டனும் நம்ம போடலாம். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஐயோ மாடி மேலே வந்து நம்ம மாடி ஏதாவது பில்டிங் வந்து வீடு ஏதாவது ரிப்பேர் ஆயிருமோ தண்ணி தேங்கி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, இப்போ புதிய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. நம்ம அந்த பாலித்தீன் கவரை விரிச்சு தான் நம்ம வந்து இந்த தோட்டம் அமைக்க போகிறோம். அதனால வந்து நம்மளுக்கு மாடி தோட்டம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம முறையான பயிற்சி எடுக்கணும். இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து திண்டுக்கல் மாவட்ட காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண்மை அறிவியல் மையத்தில் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த தொழில்நுட்பங்கள், எவ்வளோ வந்து நம்ம உரம் போடணும், எப்படி நீர் வந்து இப்போ சொட்டு நீர் பாசனம் எப்படி போடணும், இந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு தொழில்நுட்பம் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்றைய மண்ணுமணியம் நிகழ்ச்சியில் இதுவரை கீரை வகைகள் மற்றும் அவற்றின் ஊட்டச்சத்துக்கள் குறித்து திண்டுக்கல் வேளாண் அறிவியல் நிலைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஸ்ரீகுமாரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் வாழையில் மெக்னீசியம் சத்து குறைபாடு குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். மெக்னீசியம் என்பது தாவர வளர்ச்சிக்கு தேவையான இரண்டாம் நிலை பேரூட்ட சத்தாகும். இது குளோரோஃபில் மூலக்கூறின் மைய அணுவாக இருப்பதால் ஒளிச்சேர்க்கை மாவுச்சத்து உருவாக்கத்தில் நேரடியாக பங்கு வகிக்கிறது. இலைகளில் உருவாகும் சர்க்கரையானது பழம் குலைக்கு நகரவும் மெக்னீசியம் உதவுகிறது. மெக்னீசியம் தாவரத்தில் இடம்பெயரும் குறைபாடு ஏற்பட்டால் முதலில் வயதான இலைகளிலிருந்து மெக்னீசியம் இளம் இலைகளுக்கு நகர்ந்து விடுகிறது. இதனால் கீழ் இலைகளிலேயே முதற்கட்ட அறிகுறிகள் தோன்றுகின்றன. இலை நரம்புகள் பச்சையாக இருந்து நரம்புகளுக்கு இடையேயான பகுதி மட்டும் மஞ்சள் நிறமாக மாறும். குறைபாடு அதிகரித்தால் இலை ஓரங்கள் பழுப்பு நிறமாகி காய்ந்துவிடும். பச்சையத்தின் அளவு குறைந்து உணவு உற்பத்தி குறைவதால் பயிர் வளர்ச்சி குன்றும். இலை காம்புகள் நீல நிறம் கலந்த ஊதா நிறமாக தோன்றும். இதற்கு நீல நோய் என்ற பெயர் உண்டு. பற்றாக்குறை அதிகரித்தால் மட்டைகள் தண்டு பகுதியிலிருந்து விலகி காணப்படும். தண்டின் வலிமை குறையும். குலை எடை மற்றும் பழத்தின் தரம் குறையும். மண் பரிசோதனை அடிப்படையில் உரம் இட வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு 4 டன் மக்கிய தொழு உரம் இட வேண்டும். குறைபாட்டு அறிகுறியின் ஆரம்ப நிலையில் செடி 1க்கு 25 கிராம் மெக்னீசியம் சல்பேட் இட வேண்டும். அதிக தலைச்சத்து சாம்பல் சத்து கால்சியம் சத்துக்கள் இடுவதை தவிர்க்க வேண்டும். 1% மெக்னீசியம் சல்பேட் 2 முதல் 3 முறை இலை வழியாக தெளிக்க வேண்டும். வாழையில் ஏற்படும் மெக்னீசியம் சத்து குறைபாடு இலைகளின் பச்சையத்தை அழித்து மகசூலை வெகுவாக குறைக்கும். அறிகுறிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நிவர்த்தி செய்வதன் மூலம் பயிரை காப்பாற்ற முடியும். வாழையின் முதிர்ந்த கீழ்ப்பகுதியில் உள்ள இலைகளின் ஓரங்கள் மஞ்சள் நிறமாக மாறும். மஞ்சள் நிறமான இலைகளில் பச்சை நிற பட்டைகள் நடுப்பகுதி நரம்பை சுற்றி தெளிவாக தெரியும். காலப்போக்கில் அந்த இலைகளில் பழுப்பு நிற அல்லது கருமையான திட்டுக்கள் தோன்றும். இலையின் நடுப்பகுதி மட்டும் நீண்ட நாட்கள் பச்சையாக இருக்கும். தாவரத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் குன்றி இலைகள் சுருங்கி போகும். தார் நன்றாக முதிராமல் பழங்கள் சுவையாக இல்லாமல் சப்பையாக மாறும். இதனை நிவர்த்தி செய்யும் வழிமுறைகளாக எப்சம் சால்ட் 0.5% முதல் 1% வரையிலான மெக்னீசியம் சல்பேட் கரைசலை தயார் செய்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 முதல் 10 கிராம் இலைகளில் நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். மண் பரிசோதனை செய்து மண்ணின் கார அமிலத்தன்மைக்கு ஏற்ப ஹெக்டேருக்கு 3 டன் என்ற அளவில் டோலமைட் தூளை இட்டு மண்ணை வளப்படுத்தலாம். இயற்கை முறையில் தலைச்சத்து சாம்பல் சத்துக்களை அளவுக்கு அதிகமாக இடுவதை தவிர்த்து மண்புழு உரம் அல்லது தொழு உரம் இடுவதன் மூலம் சத்துக்களின் சமநிலையை காக்கலாம். வாழை தோட்டத்தில் இலைகளின் நிறம் எப்படி மாறியுள்ளது மற்றும் வாழைகள் எந்த வளர்ச்சி நிலையில், அதாவது தார்விடும் பருவம் கன்று பருவம் உள்ளன என்பதை தெரிந்தால் சரியான உர அளவை பரிந்துரைத்து நிவாரணம் பெற்று வாழையை பாதுகாக்கலாம். வேளாண் பழமொழி சிந்தனை. காய்ச்சலும் பாய்ச்சலும் வேண்டும். இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடை பெறும் முன், கார அமிலத்தன்மை என்பது தண்ணீரில் உள்ள ஹைட்ரஜன் அயனிகளின் அளவை குறைப்பதால் குளத்து நீரின் அமிலத்தன்மையோ அல்லது காரத்தன்மையோ தெரிந்து கொள்ள பயன்படுகிறது. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறி பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24 தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்

0: கல்வி இயக்ககம், அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை nonteaching.dcetransfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வி கே ராஜு தெரிவித்துள்ளார். 64 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த கால்வாய் திட்டத்தை இன்று நேரில் ஆய்வு செய்த பின் பேசிய அவர், சுமார் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார். இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கான வாய்ப்பில்லை என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல சட்டப்படி உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று கூறினார். இதுபோன்ற நிகழ்வுகள் மாநிலத்தில் வேறு எங்கும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் தனி குழு அமைக்கப்பட்டு தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவைக்க அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்து கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளைப் போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்தவொரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற ஒரு இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 258 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:15.
2: ஆகாஷ்வாணி நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி.
3: எழுத்தாளர் பூமணி அவர்கள் கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை அதன் முழுமையோடு தனது எழுத்தில் கலைப்படுத்தியவர். தனது அஞ்ஞாடி நாவலுக்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். பூ மாணிக்க வாசகம் என்ற இயற்பெயரோடு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த இளையரசனேந்தல் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் பூலித்துறை தேனம்மாள் தம்பதியருக்கு திருமகனாக 1947 மே திங்கள் 12 பூமணி அவர்கள் பிறந்தார். இயற்பியல் பட்டதாரியான பூமணி அவர்கள் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். எந்த குழந்தையும் தன் தாயிடமிருந்தே உலகை அறிகிறது. பூமணி அவர்களும் தன் தாயிடமிருந்தே கல்வி அறிவும் இலக்கிய அறிவும் பெற்றார். சிறு பிராயத்தில் தன் அம்மாவிடம் கேட்டறிந்த நூற்றுக்கணக்கான மாய மந்திர கதைகள்தான் அவரது கற்பனை வளத்தை தூண்டி இலக்கிய வெளிக்குள் அவரை வியாபிக்க வைத்தது. மழைக்கஞ்சியாக கதைகளை கரைத்து ஊட்டிய அம்மாவுக்கு என சாகித்ய அகாதமி விருது பெற்ற அஞ்ஞாடி புதினத்தை தனது தாய்க்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். 1971 பூமணியின் முதல் சிறுகதை அறுப்பு வெளிவந்தது.

0: 1979 வருடம் அவரது முதல் புதினம் பிறகு வெளியானது. தொடர்ந்து வெக்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், அஞ்ஞாடி ஆகிய நாவல்களை எழுதினார். 2014 ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற இவரது அஞ்ஞாடி புதினம் 1899 நிகழ்ந்த சிவகாசி கலவரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நிகழ்ந்த பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் குறித்து 150 கிராமங்களில் மேற்கொண்ட கள ஆய்வு மூலம் உருவாக்கப்பட்டது. எழுத்தாளர் பூமணி அவர்கள் தன் கருவேலம் பூக்கள் என்னும் நீள் கவிதையை அதே தலைப்பில் கருவேலம் பூக்கள் என்னும் திரைப்படமாக எழுதி இயக்கினார். இந்த படம் 1996 ஆண்டுக்கான சிறந்த தமிழ் படத்துக்கான சிறப்பு விருதை தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்றது. பூமணியின் வெக்கை புதினம் 2019 அசுரன் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்துள்ளது. தமிழின் யதார்த்தவாத இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்த படைப்பாளியான பூமணி அவர்கள் நேற்று முன்தினம் சென்னையில் காலமானார். எழுத்தாளர் பூமணி அவர்கள் நில அடிமைகளின் கதையை எழுதவில்லை, மாறாக சிறுநில உடைமையாளர்களை வறட்சியால் அல்லது வேறு காரணங்களால் கூலி விவசாயத்துக்கு செல்லும் மக்களையே தன் கதைகளில் காட்டுகிறார். அவரது கதைகளில் நில உடைமையாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்குமான மோதல் மௌனமாக வெளிப்படுகிறது. பூமணியின் புனை உலகில் அவர் எந்த தரப்பின் குரலாகவும் ஒலிப்பதில்லை. எல்லாவற்றையும் ஆழ்ந்த சமநிலையுடன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உள்ளது உள்ளபடியே யதார்த்தவாத நடையில் பதிவு செய்கிறார். எழுத்தாளரோடு பழகிய நினைவுகள், அவரது படைப்புகள் குறித்து பலதரப்பட்ட இலக்கிய ஆளுமைகளிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். முதலில் எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் எழுத்தாளர் பூமணி அவர்களின் படைப்புகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார்.
1: கரிசல் கதை சொல்லிகளிலேயே ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் எழுத்தாளர் பூமணி. இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட மனிதர்கள் நடமாடின நிலத்தில் ஒடுக்கப்பட்ட மனிதனை கதை மாந்தனாக கொண்டு தன்னோட முதல் நாவலை எழுதினவர் அவர். 1947 நாடு விடுதலை கண்டபோது துறைச்சாமிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து மணலுத்து கிராமத்துக்கு பஞ்சம் பிழைக்க வர்ற அழகிரி பகடை, அவர் மனைவி காளி, 2 வயது பெண் பிள்ளை முத்துமாரி, இந்த 3 உயிர்கள்ட்ட இருந்து பிறக்கிற கதை தான் அவரோட பிறகு நாவல். ஊருக்குள்ளே நுழையும் போதே எங்கிருந்து வரீங்கன்னு தெலுங்கில் கேட்கல ஒரு கிழவர் அவருக்கு பதில் சொல்கிற அப்படி உரையாடல் பாணியிலேயே கதை மொத்தத்தையும் அப்படி லாவகமாக எழுதிட்டு போகிற எழுத்து மொழி பூமணியோடது. அவரோட எழுத்தில் கதை சொல்லிக்கு வேலையே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கதை கரிசல்ல கதை சொல்லிகளில் ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் பூமணி. உரையாடல்லே கதையை நகர்த்தி கொண்டு போவார். ஊரில் சொல்லுவாங்க வெயில் கஞ்சி ஊட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கரிசல் மண்ணுக்கு எழுத்தால நிழல் மேகங்களை அனுப்பி வைக்கிற ஒரு தலைமுறை இருந்துச்சு. அந்த தலைமுறையோட மனவார்ப்பு பூமணிக்கு உண்டு. ஆனால் இதுக்கான எந்த அசைவையும் தன்னோட அடையாளமாக தன் எழுத்துக்குள்ளே முன்வைக்காத நிதானம் அவருக்கு உண்டு. சாகித்ய அகாடமி விருது வாங்கின அவரோட அஞ்ஞாடி நாவல் கிட்டத்தட்ட 1050 பக்கங்கள், 22 படலங்கள். அந்த நாவலோட மையம் வந்து கலிங்கலை சேர்ந்த ஒரு ஆண்டி குடும்பர், மாரிவண்ணார், அப்புறம் கழுகுமலை பெரிய நாடார், இந்த 3 கேரக்டர்களை சுற்றி தான் நிகழும். அதில் கரிசலோட குமிழ் மேடாக இருக்கிற கழுகுமலை, கந்தக பொட்டல் பூமியான சிவகாசி நகர், இதோட வரலாறை வந்து காலம் தாண்டி சென்று எழுதியிருப்பார் பூமணி. 8.5 மாளிகையும் எல்லளக்கும் சாவடியும், 10.5 மாளிகளும் பஞ்சாங்க சாவடியும், பார்த்தாள மைந்தனில்லை, மணிமணியாக எழுதி வச்ச பூமணியின் கதைக்களங்கள், கதை கேட்ட நாம் இருக்கோம், சொன்னவரே எங்கு சென்றீர், சுடலை புறமெல்லாம் சோதிச்சு நாங்கள் வந்தோம், சுடலை தென்படுது உங்கள் சிரிச்ச முகம் தென்படலை, 6 புறமெல்லாம் ஆராய்ஞ்சு நாங்கள் வந்தோம், 6 தென்படுது உங்கள் அழகு முகம் தென்படலை, அண்ணாச்சி வாசகமே, ஆண்டிப்பட்டி மாணிக்கமே, கருவேலங்காட்டுக்குள்ள கரிச்சாங்குருவிகளுக்கு கதை சொல்ல கிளம்பினீரோ, காலமாகி வந்த கரிசல் பிதாமகர்களின் வழி சென்ற எழுத்தாளர் பூமணிக்கு மண்ணின் மனத்தோடு இந்த வழி அனுப்புதல் பாடலை சொல்லி வைக்கிறேன்.
0: தொடர்ந்து எழுத்தாளர் பூமணி அவர்களின் புத்தகங்களை பதிப்பித்த மு. வேடியப்பன் அவர்கள் தனது நினைவலைகளை

0: தம்மோடு பகிர்கிறார்.
1: மறைந்த எழுத்தாளர் பூமணி அவருடைய புத்தகங்களை நான் வாசித்தவன், வெளியிட்டவன் என்ற வகையில் ஒரு தமிழின் ஆகச்சிறந்த கரிசல் காட்டு இலக்கியவாதியான பூமனுடைய இழப்பை நான் பெரும் துயரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்றாலும் துயரங்களுக்கு இடையிலும் படைப்பாளர்களை கொண்டாட இந்த சமூகம் மறந்துவிட்டதோ என்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்கும்படி, அப்படியெல்லாம் இல்லை, தொடர்ந்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்பது போல வாசகர்களும் ஊடகங்களும் தொடர்ந்து பூமணி அவர்களுடைய மறைவை நினைவுபடுத்தி அவருடைய படைப்புகளை கொண்டாட தொடங்கியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதே போல பிரபஞ்சன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்து உடலடக்கம் செய்ததை தொடர்ந்து எழுத்தாளர் கீரா, கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் என படைப்பாளர்களுக்கான அரசு மரியாதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பூமணி அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுத்ததை உள்ளூர் மக்களும் ஊடகங்களும் ஒரு பெரும் மரியாதையாக கொண்டாட்டமாக மாற்றி உள்ளனர். பூமனுடைய படைப்புகள் என்றால் கரிசல் காட்டின் அசல் எழுத்தாளன், எந்த விதமான பூச்சி எந்த விதமான ஜோடனைகளும் இல்லாத அசல் தன்மையை அப்படியே பதிவு செய்த எழுத்தாளர்.
0: நிறைவாக எழுத்தாளர் முத்துராசா குமார் அவர்கள் பூமணி அவர்களோடு தாம் பழகிய தருணங்கள் குறித்து கூறுகிறார்.
2: தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் எழுத்துக்கலைஞன், சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் பூமணி ஐயாவுக்கு எனது வீர வணக்கம். தென் தமிழகத்தின் விளிம்புநிலை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய யதார்த்த வாழ்வை, அவர்களது பண்பாட்டு கூறுகளை, அரசியலை வட்டார வழக்கோடு இரத்தமும் சதையுமாக பதிவு செய்தவர் எழுத்தாளர் பூமணி ஐயா. ஒரு இளம் எழுத்தாளனாகிய எனக்கு பூமணி ஐயாவினுடைய எல்லா படைப்புகளுமே பெரிய நம்பிக்கையை, புதிய பாதையை, புதிய படிப்பினைய எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் அப்படின்றத தாண்டி அவர் போலந்து கதைகளை கூட தமிழுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாரு. வனாதிகாரியின் காதல், போலந்து கதைகள், சுலோவிமீர் மிரோசக் அப்படின்ற எழுத்தாளனுடைய கதைகளையும் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயத்த பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். 2024 December 29 அன்னைக்கு என்னுடைய கொடுக்கு சிறுகதை தொகுப்பை வந்துட்டு பூமணி ஐயா தான் அவருடைய வீட்டில் வெளியிட்டாங்க. அப்போவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாங்க. அவன் நண்பர்கள் பதிப்பகத்திலிருந்து எல்லா பேருமே நாங்கள் போய் ஒரு 10-15 பேர் வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். அப்போது எங்களை பார்த்த உடனே ஐயாவுக்கு பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு, அந்த உடல்நிலை சரியில்லாத போதும் கூட. ஏன்னா இலக்கியம், நாடகம், புகைப்படக்கலை, சினிமா, இப்படி கலையின் வெவ்வேறு துறையில் சார்ந்த நண்பர்களாக நாங்கள் போயிருந்தோம். இளைஞர்களாக எல்லா பேருமே இருந்தோம். அப்போ புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருந்த சமயம், சென்னை புத்தக கண்காட்சி. கொடுக்கு நூலை வெளியிட்டுட்டு ஐயா வாழ்த்து சொல்லிட்டு ஒரு நாவல் எப்படி இருக்கணும், ஒரு கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள்லேருந்து அவர் பகிர்ந்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு பெரிய ஒரு பாடமாக எங்களுக்கு இருந்தது. கலந்துரையாடலாம் முடிச்சுட்டு நானும் புத்தக கண்காட்சிக்கு வர்றேன் அப்படின்னு ரொம்ப ஐயா உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் ஆனாங்க. அந்த நாளை என்றைக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவருடைய படைப்புகள் வந்துட்டு இன்றைக்குமே காலத்தால் நினைவு கூறப்படுபவை, இன்றைக்குமே எனக்கு ஒரு பாடம்தான். ஐயாவை போற்றி வணங்குகிறேன், நன்றி.
0: தமிழ் இலக்கிய மரபில் கரிசல் இலக்கியத்தை பதிய வைத்த முன்னோடிகளில் எழுத்தாளர் பூமணி அவர்களும் தனது தடத்தை பதித்துள்ளார். தமிழ்கூறும் நல்லுலகம் அன்னாரது இலக்கிய பணிகளுக்காக என்றென்றும் தலை வணங்கும்.
3: இதுவரை நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டோம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:17. தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல்.

நேரம் 8:21. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: நேரம் 8:26. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தென்றல்.

0: நேரம் 8:30. தொடர்ந்து கேட்கலாம். இதுவரை நான்
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் நேர்களே, இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வங்கி எழுத்தாளர் M.K. கருப்பையா அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள்.
2: சரி, இப்ப எப்படி நேரம் எப்படி போகுது உங்களுக்கு? இப்ப காலைல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்னலாம் பண்றீங்க?
3: ஒண்ணும் பண்றது இல்ல. வீட்டுல உள்ள வேலையில அவங்க அவளுக்கு உதவி பண்ணுவேன். பையன் இங்க வீட்டுல இருக்கேன். ஏதாவது சாமான் ஏமா இங்க வெளியில வந்து வாங்குறது போறது இந்த சும்மா இருக்கு.
2: வேற இந்த நடைப்பயிற்சி அதெல்லாம் போலயா?
3: நடைப்பயிற்சி
2: ஏன்
3: நடைப்பயிற்சி என்ன சார்? நான் நடப்பி ஒரு நாளைக்கு எத்தனையோ கிலோ விட்டு நடந்துகிட்டே இருக்கிறது. நடந்தே போயிருவேன்
2: சார். இப்ப வந்து தினம் தினம் பொழுதுபோக்க என்ன பண்றீங்க?
3: பொழுதுபோக்க ஒண்ணுமே பண்றது சாப்பிடும். அதனால நமக்கு டிபார்ட்மெண்ட் அனுபவம் உண்டு, பப்ளிக் அனுபவம் உண்டு. இப்ப வாழ்க்கையில கிராமத்துல வாழ்ந்தேன், கிராம வாழ்க்கையும் அனுபவம் உண்டு. இப்ப டவுனுக்குள்ள வாழ்ந்து டவுன் வாழ்க்கையும் அனுபவம் உண்டு. ஆனா பட் கிராம வாழ்க்கை தான் ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கை எந்த வித பயம் இல்லாம, நல்ல இயற்கையான காற்றுகள், நல்ல எந்த இதுவும் இல்லாம நல்லா நடக்கும். காத்து இல்லாம நல்ல பயம் இல்லாம வாழலாம் கிராமத்துல. டவுனுக்குள்ள

0: வாழ்றது பயத்தோட வாழ்ந்துகிட்டே இருக்கணும். எதிரி எதுக்க வாரவன் யாருன்னு தெரியாது. நம்ம
1: கிராமத்துல போவீங்களா? எத்தனை மாசத்துக்கு கூட போவீங்க?
0: மாதம் மாதம் போவேன். இங்க இன்னும் வீடு அங்க இருக்குல்ல, வீடு இருக்கு. மாதம் மாதம் போய் வீட்டுல போய் நானும் பையனும் போவோம். போய் வீடு எல்லாம் சுத்தப்படுத்திட்டு மக்கள்கிட்ட கொஞ்ச நாள் ஒரு நாள் நைட்டு மதநாத்து காலையில போய் நைட்டு தங்கிட்டு மறுநாள் காலையில புறட்டு வந்துடும்.
1: தெரியும் சார். உங்களுக்கு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
0: அங்கேயே அங்கேயே தான் இருக்காங்க.
1: இப்ப அவங்கள்ட்ட எல்லாம் பேசுக்குவீங்களா?
0: அவங்க பூரா மெட்ராஸ்ல காய்கறி கடையில இருக்காங்க சார்.
1: இல்ல அவங்கள்ட்ட
0: தொடர்பு உண்டு.
1: தொடர்பு உண்டு.
0: தொடர்பு உண்டு.
1: நீங்க கஷ்டப்படுறப்ப வந்து உதவி செஞ்சான்னு
0: சொன்னீங்களா?
1: யாரா இந்த நிகழ்ச்சியில சொல்லுங்க சார்.
0: அதாவது பையன், மூத்த பையன் மணிமாறன் கூட படிச்ச பையன் ராஜ்குமார் சொல்லி கோயம்புத்தூர்ல அன்னூர்ல இருக்காரு அவரு. அதுக்கு அடுத்து வந்து பேரு கொஞ்சம் ஞாபகமே இல்ல. ஃப்ரெண்டு எக்கச்சக்கமா, ஆனா தலைமை தாங்கினவர் ராஜ்குமார் அன்னூர் தான். ஓப்ளி ஓப்ளின்னு சொல்லி ஒரு பையன், சேலத்து பையன், நல்லா உதவி பண்ணாங்க. முயற்சி பண்ணி படிக்க வச்சு அதனால அந்த அந்த தாழ்வு மனப்பான்மைன்றது எனக்கு வரல. நம்ம வந்து எந்த அளவுலையும் மனசு உடஞ்சோம்னா கீழே படுத்துருவோம், அவ்வளவு எந்திரிக்க முடியாது. வேற எனக்கு வந்த சூழ்நிலைக்கெல்லாம் பிசினஸ் பண்ணல. அந்த பிசினஸ் பண்ணனு அவனும் மூடிட்டு போயிட்டான். அவன் வந்து ஒரு நாள் மூணு லட்சம் செக்கை கொடுத்துட்டு அது வசூல் பண்ண முடியாம போயிருச்சு. ஒரே டைம் ஜனவரியில இங்க ஆக்சிடென்ட் ஆனதுனால ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 4 மாதம் இங்கே இருந்ததுல அவனும் பால் காசு கொடுக்கல, ஒண்ணும் இல்லாம இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க. அதுமே செக்கை கொடுத்துட்டு போயிட்டான். அப்படி எல்லாம் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க.
1: இவ்வளவு கஷ்டத்தையும் கடந்து வந்திருக்கீங்க. அதாவது
0: அந்த சேம் டைம்,
1: அதாவது அவங்க பையனுடைய விபத்து, அப்புறம் வந்து தொழில்
0: முடக்கம்,
1: அடுத்து
0: வேலை வார்த்தையும்
1: விட்டுட்டீங்க. சரிங்க சார், இவ்வளவு கஷ்டம் இடையில பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு ஆளாக்கிட்டீங்க. இப்ப உங்களுக்கு வயசு வந்து 79
0: சார்.
1: உங்களுக்கு 79 வயசு. நீங்க அந்த காலகட்டத்துல, அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மனிதர்கள் சமுதாயம், அதுக்கும் இப்ப உள்ள மனிதர்கள் சமுதாயத்துக்கும் என்ன மாற்றத்தை நீங்க பாக்குறீங்க?
0: பயங்கரமான வித்தியாசம் சார்.
1: என்னென்ன வித்தியாசம்?
0: அதாவது நாங்க பிறந்த காலத்துல புத்தகத்துல படிச்சிருப்பீங்கல்ல, அந்த ஏற்றத்துல மூலியமா தான் கேணியில தண்ணி வந்துகிட்டு இருக்கோம்.
1: விவசாயம் பார்த்தாங்க.
0: விவசாயம் பார்த்தாங்க. ஒரு நாமளுக்கு 3 பேர் ஏறி நடந்து போய்கிட்டே இருப்பா, வந்து தண்ணி கிட்ட இருந்துச்சு. கொஞ்சம் வேற கேணி ஈனு எதுவுமே இருக்காது வந்துச்சுங்களா. அப்புறம் எங்க ஊர்ல தஞ்சாவூர்னு ஒரு ஊர்ல ஒருத்தர் ஒரு சம்சாரி, அப்பதான் ஒரு மோட்டர் கொண்டாந்து, அந்த கரலாஸ்கர் இன்ஜின் ஆயில் இன்ஜின் மோட்டர் கொண்டாந்து கேணி வெட்டி ஓட்டுறாரு. இந்த சனமே வந்து பாதிச்சு பாரு தண்ணி ஓட்டுற வருது அப்படின்ட்டு. அன்னைக்கு வித்தியாசம், ஒரு வயக்காட்டுல நிலைமை வேலையே இருக்காது சார். கம்மா எங்கது, கம்மா பாசனம் வைகாத்தி கம்மா பாசனம் எங்க கம்மாய்க்கு வந்துடும் தண்ணி. அந்த நேரத்தில் கம்மா காய் வாடுறதுனால நமக்கு விவசாயம் நடக்கிறது, நெல் இது நடக்கிற நடவு நடக்குது, உள்ளது வருதுல. அந்த நெல் அறுத்து முடிச்சிட்டோம்னா ஒரு வேலை இருக்காதுன்னு சும்மாவே பொம்பளையாளுக்கு பூரா என்ன ஒண்ணுக்காங்கன்னா, அப்ப கடை மாடுன்னு சொல்லி இந்த கோணாறு வந்து மாடுகள் 100 மாடு 150 மாடுன்னு கொண்டாந்து வயக்காட்டுகள் மேய்ப்பாங்க. அப்ப கடை போடுவாங்க உரத்துக்காக, இயற்கை உரத்துக்காக கடை போடுவாங்க. எல்லாச்சும் பொம்பளையாளுக்கு வந்து அவங்க சாணம் பறக்க போய் எரிப்பான் தயார் பண்ணுவாங்க, எரிபொருள் தயார் பண்ணுவாங்க. மீதி இல்லாத கொஞ்சம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெல் அவிச்சு மழை காலத்துக்கு முன்னால தேவையான அரிசியை தயார் பண்ணுவாங்க. அப்போலாம் இந்த குந்தானின்னு இருக்கும், குந்தா போட்டு குத்தி உரல போட்டு குத்தி குத்தி குத்தி குத்தி ரைசிமில்லே இருக்காது. ரைசிமில்லாம் எங்கேயோ ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் பெரிய பெரிய சிட்டிகளில் தான் ரைசிமில் இருந்தது, பக்கத்துலாம் இருக்காது. இப்படி தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு
1: இன்னைக்கு பார்த்தீங்களா காலையில்
0: அதே மாதிரி ஆண்கள்லாம் என்ன செய்வேன், ஒரு வேலையும் வேலை இருக்காது, ஒன்று சீட்டாடுவாங்க இல்லாட்டியும் பான்சாம்புலின்னு சொல்லிட்டு அப்படி கட்டம் போட்டு எல்லாத்தையும் அவங்க உட்காந்து விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கு. பார்த்தாலும் வேலை இருக்காது, ஒரு நிம்பரு மட்டும் இருக்காது.
1: இன்னைக்கு எப்படி பாக்குறீங்க?
0: இன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்றம் சார். எனக்கு சொல்லவா வேணும், இன்னைக்கு உலகம் கையில வந்துருச்சு. இன்னைக்கு கைகளை உலகம் வந்துருச்சு.
1: மனிதர்கள் எப்படி மாறி இருக்காங்க?
0: மனிதர்கள் வந்து மாற்றம் ரொம்ப மோசம். அன்னைக்கு வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டான், தெய்வத்துக்கு கட்டுப்பட்டான், நேர்மைக்கு கட்டுப்பட்டாங்க சார். ஒரு ஆளுதான் சட்டை ஓட்டிருப்பேன் ஊருக்குள்ள ஒரு ஆளு ரெண்டு ஆளு தான் சட்டை ஓட்டி வெளியே வரமாட்டாங்க. ஊர்ல வந்து சொல்லிட்டாங்க, கிடையாரம்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு வீட்டுல இருக்கும். அப்ப எங்க ஊர்ல வந்து, எங்க ஊர்ல மட்டும் சொல்றேன், மலேசியாவில் இருந்த ஒரு தரணியா உள்ள ஒண்ணு, அவர் வந்து வானொலி இந்த மாதிரி கட்டி அப்போ அங்க போய் நாங்க போய் பார்ப்போம் ரேடியாதுகள் அப்படின்னு வானொலி வயர் இழுத்து கட்டி அங்க எங்க ஊர்ல அப்பா நடத்துனாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க போகும்போது அவர் மலேசியாவில இருந்து வந்ததுனால அப்ப பந்த ஊர்கள்லாம் அது இருக்காது, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிடையாரம் ஒரு வீடு தான், ஒரு ஊர்ல தான் இருக்கும். குழந்தைகள் பிறந்துச்சுன்னா ஓடி போய் என்ன சொல்லுவாங்க, இந்த பொழுது தான் காமிப்பாங்க, என் மயந்த இந்த பொழுதுக்கு பிறந்தேன், இந்த முழுதுக்கு பிறந்தேன் அந்த போய் அவங்க வீட்டில் டயத்தை பார்த்து வருவாங்க. அன்னைக்கு காலம் இப்படி எவ்வளவு
1: நிறைய மாற்றங்கள்,
0: மாற்றமா சொல்ல வேணும் எவ்வளவு மாற்றங்கள். ஆனா அந்த ஒழுக்கம் வந்து கட்டு போச்சு. ஒழுக்கம்ன்றது நேர்மைன்றது அவ்வளவு
1: இன்னைக்கு வந்து குறைஞ்சிருச்சு,
0: எவ்வளவோ குறைஞ்சு போச்சு.
1: நிறைய
0: பண்பாடுகள் இல்ல,
1: பண்பாடுகள் மனிதர்கள்ட்ட வந்து அந்த வசதி வாய்ப்பு என்ன சொல்றீங்கன்னா, வசதி வாய்ப்பு அதிகமானாலுமே இன்னைக்கு வந்து ஒழுக்கம் அந்த பண்பாடுகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு சொல்றீங்க சார். இப்ப உங்கள்ட்ட வந்து நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, உங்களுடைய அனுபவத்தின் மூலமா இன்றைய கால இளைஞர்கள்

0: நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க சார்?
1: இளைஞர்கள் வந்து சார் இன்னைக்கு வந்து அவங்க அதாவது ஆபீஸ்ல ஆபீசர்ஸ் குழந்தைகள் இருப்பாங்க, முதலாளி வீட்டு குழந்தைகள் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறதுக்கு விரும்பணும், நல்லா படிச்சுக்கிற விரும்பினா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தேவை ஏமாத்துறம்ன்ற மாதிரி ஏமாத்தினா அவங்க வாழ்க்கை ஸ்பாயில் ஆகும்.
0: ஒன்று அடுத்தது
1: எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணி போயிடுறாங்க. அதனால எவ்வளோ அவங்க வந்து நல்ல முறையில் நம்ம படிச்சு வாழ்க்கையில நல்லா இருக்கணும் நினைச்சா நல்லது, இல்லாட்டி வாழ்க்கை கெட்டு போகும். எவ்வளவு உயரமா இருந்தாலும் ஓரளவு நாட்டில் இதாயிரும் சார்.
0: நல்லா படிக்கணும் சொல்றீங்க,
1: நல்லா படிக்கணும், பண்பாடை வளர்த்துக்கணும், அதாவது அந்த குடிப்பழக்கத்தெல்லாம் நீக்கணும்.
0: அதெல்லாம் பசங்க ஒழுக்கமா இருக்கணும் சொல்றீங்க.
1: ஒழுக்கமா இருக்கணும் சார், குடிக்க கூடாது, நல்ல பெற்றோர்கள் ஏமாத்திரம் நினைக்க கூடாது, தன்னைத்தானே புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா நாளைக்கு என்ன, எத்தனை வருஷத்துக்கு பெற்றோர்கள் நம்மளை தாங்குவாங்க? சித்தி சித்தி 24 வயசு 30 வயசு தாங்குவாங்களா? கல்யாணம் பண்ண உடனே பெற்றோர்கள் மட்டும் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வாழ்க்கை நம்ம குடும்பத்தை நல்ல வழியில நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம ஒழுக்கத்தோடவும் நல்லா கல் படிச்சு நல்ல ஒழுக்கத்தோட வந்தோம்னா நம்ம குடும்பம் நல்ல ஃபியூச்சராக அழிஞ்சிடும்.
0: நல்லா சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். நிகழ்ச்சியுடைய கடைசி உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த சினிமா படம் எல்லாம் பாப்பீங்களா? டிவிலே இல்ல வெளியே எங்க சினிமா எல்லாம் பார்த்த பழக்கம் உண்டா?
1: அந்த காலத்துல
0: பார்த்த நடிகர் யாரு?
1: எனக்கு பிடிச்சது நடிகர் வந்து சிவாஜி கணேசன்.
0: சிவாஜி கணேசன், சரி. சிவாஜி கணேசன் நடிச்ச ஒரு நல்ல ஒரு படத்துல இருந்து நல்ல பாட்டு சொல்லுங்க. அந்த பாட்டை வந்து உங்க விருப்ப பாட்டா நம்ம நிகழ்ச்சியில போடலாம். என்ன பாட்டு போடலாம்?
1: பாச மலர் தான் படம்.
0: அதாவது பாச மலர் படத்துல இருந்து மலர்ந்து மலராது அந்த பாட்டை போடணும். சரிங்க சார், அந்த பாட்டு உங்களுக்கு பாட தெரியுமா? எங்க நேயர்களுக்காக அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்டுங்க.
1: மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளர்ந்த வெளி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத. அந்த அண்ணன் தங்கி உறவு பற்றி வர அந்த பாட்டு, அதாவது தாய் மாமனை பற்றி அந்த அம்மா அப்படி படிப்பாங்க அவங்க.
0: நல்லதுங்க சார், நீங்க விரும்பின பாட்டு உங்க இந்த நிகழ்ச்சியில இடம்பெறும். ரொம்ப சந்தோஷம் சார். சார், அதாவது உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில படிப்பு அதாவது சின்ன வயசுல ஆரம்பிச்சு இன்று வரை நடந்த நிறைய விஷயங்களை வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னீங்க. இளைஞர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மதுரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் உடல் ஆரோக்கியத்தோட இன்னும் நீண்ட காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி சார்.
1: இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது ஓய்வு பெற்ற வங்கி எழுத்தாளர் எம் கே கருப்பையா அவர்களின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.
1: நேரம் 8:44. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல்.

8:53 ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்களோடு பயணித்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாய் நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 9:15. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரதென்றல் தரும் திரை செய்கானங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் நன்னீர் மீன்கள் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கின்றார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. சிவகுமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ. விக்னேஷ்.
1: வணக்கம் நேயர்களே. தண்ணீரை காதலிக்கும் மீன்களா இல்லை அப்படின்னு ஒரு பாடலை கேட்டிருப்போம். ஆக தண்ணீர் இல்லாமல் மீன்களால் வாழ முடியாது. அது கடல் நீராக இருந்தாலும் சரி, நன்னீராக இருந்தாலும் சரி. இதில் கடல் மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லட்சக்கணக்கான மீன் வகைகளை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். நட்சத்திர மீன், சுறா மீன், திமிங்கலம், கடற்பசு, கடற்குதிரை, ஜெல்லி மீன், இப்படி வரிசையாக நம்ம வகைப்படுத்திக்கிட்டே போகலாம். அதே நேரத்தில் நன்னீரில் இருக்கக்கூடிய மீன்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சது எல்லாமே சாலை மீன், கெண்ட மீன், கெளுத்தி மீன், வாழை மீன், இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் இதையும் தாண்டி பல மீன் வகைகள் இருக்குது. அவை என்னென்ன? அவற்றால் நமக்கு உணவுக்கு மட்டுமின்றி சூழலுக்கு எந்த வகையிலெல்லாம் நன்மை செய்யுது? அழிந்து வரக்கூடிய மீன் இனங்கள் அப்படின்னா எதை சொல்லலாம்? இவற்றை பாதுகாக்க மனிதர்களாகிய நாம் என்ன செய்யலாம்? இது போன்ற நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. சிவகுமார் அவர்கள். அவர்தான் நாம இந்த நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கின்ற நேயர்களே. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: நன்னீர் மீன்கள், அருமையான தலைப்பு கொடுத்துக்கிறோம் சார். நன்னீர் மீன்கள் அப்படின்னா என்ன சார்?
2: நன்னீர் மீன்கள் என்பது உறுப்புத்தன்மை 0.5% கீழே ஒரு நீர்நிலைகளில் வளரக்கூடிய மீன்களை தான் நன்னீர் மீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். நீர்நிலைகளில் வந்து ரெண்டு வகையான நீர்நிலைகளை கொண்டிருக்குது. அதாவது ஓடும் லெண்டிக் அப்படிங்கிறது வந்து ஸ்டாக்னன்ட் ஓட்டம், அதாவது தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடிய மீன்களை வந்து லெண்டிக்னு சொல்கிறோம். லோட்டிக் அப்படிங்கிறது ஆறுகள் ஸ்ட்ரீம், சின்ன நீரோடைகள், தண்ணி ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதில் வாழக்கூடிய மீன்களை வந்து லோட்டிக் மீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெண்டிக் லோட்டிக் ரெண்டும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆறுகள், நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆறுகளில் நிறைய மீன் வகைகள் காணப்படுகிறது. இந்த மீன் வகைகள் பார்த்திங்கன்னா என்னென்ன மீன் வகைகள்? தமிழில் சொல்லப்போனால் வந்து கெண்டை மீன்கள் இருக்குது, சிப்பர்னிடே அப்படின்னு சொல்லக்கூடிய கெண்டை மீன்கள், கெளுத்தி மீன்கள், கேட்ஃபிஷஸ் மாதிரி உள்ள கெளுத்தி மீன்கள் இருக்குது. அதுபோல் சாலை சொட்டவாலைங்கிற வாழை மீன்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாறைகளில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய காரா மீன், கல் நக்கிங்கிற காரா மீன்கள் இருக்கின்றன. அதுபோக எண்டமிக்க மீன்கள், அதாவது இந்த ஆறுகளில் மட்டும் காணப்படக்கூடிய, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காணப்படக்கூடிய மீன்கள் எண்டமிசம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அகணிய மீன்கள்னு சொல்கிறோம். இந்த அகணிய மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆறுகளுக்கும் தனிப்பு சிறப்பு வாய்ந்த மீன்களெல்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டாக கோரலேபியசியா ஜோஸ்வாய் தாமிரபரணியில் ஒரு மீன் இருக்குது, டாக்கின்ஸியா தாமிரபரணி புள்ளிக்கண்ட சின்ன மீன் அழகாக இருக்கும். இந்த இதே மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த பக்கம் மேற்கு பக்கமாக ஓடக்கூடிய இதில் வந்து சகாயதரியா டெனிசோனி, அது வந்து கேரளா மிஸ் கேரளா அப்படிங்கிற ஒரு மீன் என்ன ரொம்ப அழகாக இருக்கும் மீன். அது இன்றைக்கி ஆர்னமெண்டல் ட்ரேட்ஸில் ரொம்ப வேல்யூபிள் உள்ளது. அதே மாதிரி நிறைய மீன்கள் பவானியாவில் வந்து கல்லை ஒட்டி ஒட்டு இருக்கக்கூடிய

0: பரிணாமத்தில் டியோசின் பீரியட்லேருந்து வாழக்கூடிய 5 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாலே உருவாகி வாழக்கூடிய மீன்கள் நமது ட்ரெஷர் மாதிரி நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுது. இந்த மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழர் பாரம்பரியம் 3000 வருஷம்னு சொல்கிறோம், ஆனால் 5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாலேயே நம்முடைய ஆறுகளில் உருவாகி அந்த மீன்கள் வளர்ந்து தனித்துவமாக பரிணமித்து இன்னைக்கும் அந்த பண்புகள் ஆதி பண்புகளை பெற்றக்கூடிய இருக்கக்கூடிய மீன்கள் நம்மள்கிட்ட இருக்கு. அந்த மீன்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய மீன்கள். அது மட்டும் இல்லை வேறு மீன்கள் நிறைய இருக்குது, ஹோரோலோபியஸா ஜோஸ்வாய் மாதிரி கலக்கடன்சிஸ், அதாவது வந்து காரா கலக்கடன்சிஸ், மேலே மலை உச்சிகளில் மட்டும் காணப்படக்கூடிய காரா கலக்கடன்சிஸு, கிப்சலோபாரபஸ் தாமிரம், லேபியோ தாமிரபரணி ஃபிஷரின்னு ஒன்று நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் புதுசாக. கிட்டத்தட்ட 125 வகை மீன்கள் தாமிரபரணியில் மட்டும் காணப்படுது, 147 வகை மீன்கள் வந்து எங்கே காணப்படுதுன்னா வைகையில் காணப்படுது, காவிரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வகை மீன்கள் காணப்படுகிறது. இதில் வந்து எண்டமிசம் அப்படிங்கிறது 60% விழுக்காடு, 60%-62% விழுக்காடு எண்டமிசம், ஒவ்வொரு ரிவருக்கு உண்டான மீன்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுறது பரிணமித்து வாழ்ந்து வருகின்றன. அது மட்டும் இல்லை வெஸ்டர்ன் காட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட மீன்கள் 5 வருடங்கள் இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆறுகளில் ஆய்வு என்னுடைய பிஹெச்டி முனைவர் பட்டத்துக்காக ஒரு ப்ராஜெக்டில் இருந்து பண்ண, அதில் கிட்டத்தட்ட 298 வகை மீன்களை நாங்களே என்ன பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட் பண்ணோம் ஃபுல்லாக. அதில் வந்து எத்தனை வகை மீன்கள் எல்லாம் ஆர்டர் வைஸ் எல்லாமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை இந்த மீன்கள் எல்லாமே தனித்துவமானது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உண்டானது மட்டும்தான். அதுபோல் ஒவ்வொரு ரிவர் எண்டமிசம் இருக்குது, சில மீன்கள் தாமிரபரணியில் மட்டும் காணப்படும், சில மீன்கள் காவிரி நதியில் மட்டும் காணப்படும். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் சுருளியார் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தோம், சுருளியாருக்கு மேலே அங்கே வந்து புண்டியஸ் ஓஃபிஸ் அஃபர்லஸ் அப்படிங்கிற ஒரு மீன், அது வந்து பெரியார் அங்கே தான் காணப்படும், ஆனால் இங்கே அந்த இது வந்து 150 வருடங்களுக்கு பிறகு அந்த மீனை நாங்கள் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணோம், புண்டியஸ் ஓஃபிஸ் அஃபர்லஸ்ங்கிற மீன்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க தாமிரபரணி காவேரி இங்கே வந்து 150 வகையான மீன் இனங்கள் இருக்குது, வைகையை எடுத்துக்கிட்டோம்னா 147 வகையான மீன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க எல்லாமே வந்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மீன்கள் வகைகள் இருக்குன்னு, இதோடைய எல்லாத்தோடைய பூர்வீகம்ன்றதுனால இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தானா?
0: ஆமாம், இந்த பூர்வீகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் டிஸ்போசல், நம்முடைய மனிதர்கள் வந்து ஆர்ஜின் ஆகினது வந்து 3000 வருஷம், இப்போ மாடர்ன் மேன் நம்ம வந்து ஒரு 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் இருந்தால் ஆர்ஜின் ஆகி வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த மீன்கள் வந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன் 50 லட்சம் வருஷத்துக்கு முன்னாலேயே ஆர்ஜின் ஆகி வந்துட்டு இருக்கு. காவிரியில் நிறைய ஹிப்சலோபார்பஸ் மாதிரி இந்த கோழிக்கு கெண்டை மாதிரி மயில் கெண்டைன்னு ஒரு மீன் இருக்கு, மகஷீர்ங்கிற ஒரு மீன். இந்த மகஷீர் மீன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 45 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய ஒரு மீன், சோலையார் டேமில் அங்கே உள்ள நாட்டு மீன் ஃபுல்லாகவே வந்து என்ன கலெக்ட் பண்ணக்கூடிய மீன்கள் எல்லாமே வந்து இந்த மயில்கண்டை தான். இந்த மீன்கள் இருக்கக்கூடிய இடம் தூய நீராக இருக்கும், இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பயோ இண்டிகேட்டர் மாதிரி நீங்கள் இதை வந்து இது பண்ணலாம், அது வந்து ஒரு குறியீடு, இந்த மீன்கள் இருந்தால் அந்த தண்ணி குடி தண்ணீராக யூஸ் பண்ணலாம், அது நல்ல நீராக இருக்கும், நல்ல ரிவராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள மீன்களை வைத்து நம்ம இது பண்ணலாம். இது வந்து த்ரூ அவுட் ஒவ்வொரு இடத்துக்கும், இப்போ சிருங்கேரி, தென் கர்நாடகாவில் துங்கபத்ரா, அப்புறம் மேலே வந்து காளி ரிவர், எல்லா இடத்துலையும் இந்த மீனுடைய ஜெனீரா இருக்குது, அதோடைய அந்தந்த இடத்துல அது வந்து தனியாக பரிணமித்து தனியாக அது எவால்வ் ஆகி அது வந்து வேறு வேறு பேர்களில் அழைக்கப்படுகிறது மட்டும் இல்லை வேறு வேறு மீன்களாகவும் மாறி வருகிறது, புதிய மீன்களாக மாறி வருகிறது. இதுதான் எவல்யூஷன், அதாவது டைம் பீரியட் கொடுக்கும்போது அது வந்து புதிய வகை மீன்களாக உருவாகிறது. ஆனால் அதோடைய மீன் இனம்ங்கிறது பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு மீனாக இருந்தது, பல இடங்களாக ஹேபிட்டட் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம், ரிவர்கள் பிரியும் போது அந்தந்த ரிவர்களில் தனித்துவமாக பல்லாயிரக்கணக்கான வருஷங்களில் அது எவால்வ் ஆகி அது புதிய மீன்களாக மாறுகிறது. கிட்டத்தட்ட நாங்கள் இதுவரைக்கும் 10-15 மீன்கள் வரைக்கும் நாங்கள் நியூ ஸ்பீசிஸ் இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நாங்கள் இசட்எஸ்ஐ ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அங்கே வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து பப்ளிகேஷனாகவும் ஆர்டிக்கலாகவும் எழுதியிருக்கோம். கிட்டத்தட்ட நியோலோசா கைலஸ் வைகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீன்கள் நியோலோசா கைலஸ்ங்கிற ஒரு இனம் கிட்டத்தட்ட இந்த மயில்கண்டை மாதிரியே தான் இருக்கும், அதுவும் பெரிய மீன் தான், உணவு மீன் கூட தான், ஈகோசிஸ்டத்தில் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மீனினம்.
1: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஆற்றை வந்து நம்ம பாழ்படுத்தி வச்சிருக்கிறோம், குப்பைகளை கொட்டுறது, கழிவு நீர் கலக்கிறது, அப்போ இந்த மாதிரி சூழல் பாதிப்புனால இந்த வகையான மீன்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய அச்சுறுத்தல்கள் விளைவுகள்னா என்னென்ன சார் சொல்லலாம்?
0: மீனினம் அழிந்துடும், எக்ஸ்டென்ஷன் ஆகிடும், என்டேஞ்சர் போயிடும், அதாவது என்டேஞ்சர் அப்படிங்கிறது அழியும் தருவாயில், நிறைய மீன்கள் இன்னைக்கு வந்து அழியும் தருவாயில் இருக்கு, எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு, நிறைய மீன்கள் அழிந்து விட்டன. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் எங்களுடைய ஆராய்ச்சியின் போது 292 ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சது அப்படின்னா இன்னைக்கு அதோடைய நம்பர் அந்த இனம் வகைகள் வந்து நிறைய காணாமல் போயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி வைகையில் முதல் தடவை நாங்கள் கலெக்ஷனில் வந்து எங்களுக்கு வந்து புண்டியஸ் ஓஃபிஸ் அஃபாலஸ்

0: கிடைச்சது. அடுத்து ஒரு 5 வருடங்கள் கழித்து அங்கே போகும்போது அந்த ஒப்பீனியஸ் ஓபிஎஸ் ஃபலர்ஸ் கிடைக்கல. காரணம் என்ன அப்படின்னா, அதை விவசாய நிலங்களில் உள்ள ஃபர்டிலைசர்ஸ் உள்ள வருது, அப்புறம் ஹேபிட்டட் ஆல்ட்ரேஷன், அதாவது வந்து மணல் எடுக்கிறது, மணல் கொள்ளை நடக்குது ரிவரில். ஸோ மணல் கொள்ளை எடுக்கிறதுனால உள்ளோட வாழிடம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மாற்றி அமைக்கப்படுகிறது, வாழிடம் வந்து டேமேஜ் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லை, அந்நிய மீன்களுடைய ஆக்கிரமிப்பு, அந்நிய மீன்கள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன எத்தனை வகைன்னு 7-8 மீன் வகைகள் சொல்லலாம். ஆப்பிரிக்காவிலேருந்து வரக்கூடிய கெளுத்தி மீன், அதாவது கேரிபீனியஸ் கிளாரியஸ்னு சொல்லுவோம் அந்த மீனை, அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அந்த மீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஆற்றுல வந்து இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. அந்த மீன் என்ன பண்ணும் அப்படின்னா மீன்களையே சாப்பிட்ரும், அது மட்டும் இல்லை மீனுடைய முட்டைகளை சாப்பிட்ரும், நம்முடைய நாட்டு மீன்களுடைய போட்டி போட்டு அந்த மீன்களை காலி பண்ணிடும். அது மட்டும் இல்லை, திலேப்பியாங்கிற மீன், அது சர்வைவல், அதாவது டாலரண்ட், எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாங்கி வளரக்கூடியது டிலேப்பியா. அப்போ மற்ற மீன்களுடைய உணவுகளை எல்லாம் இது சாப்பிட்ரும் டிலேப்பியாங்கிற மீன். மனிதர்கள் வந்து குப்பைகளை கொண்டு வந்து எங்கே போடுறாங்க அப்படின்னா நம்ம ஆற்றுல கொண்டு வந்து எறிகிறாங்க. குப்பைகளை போடுறது மட்டும் இல்லை, அந்நிய ஆக்கிரமிப்பு மீன்கள் மட்டும் இல்லை, ஹேபிட்டல் ஆல்ட்ரேஷன், ஆக்கிரமிப்பு மீன்பிடிப்பு, அணைகள் கட்டுறது, இடையில வந்து நிறைய அணைகளை கட்டி அந்த மீன்களுடைய இடப்பெயர்ச்சி மைக்ரேஷன் அதை வலசை போகிறதை வந்து ரொம்ப தடுக்கிறாங்க. அதனால மீனுடைய இனப்பெருக்கமே அழிஞ்சிரும். சில மீன்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த மயில்கண்டை என்ன பண்ணும் அப்படின்னா நீருக்குள்ளேயே நன்னீருக்குள்ளேயே பிரயாணம் பண்ணது ஃபார் ப்ரீடிங்காக, அதாவது இனப்பெருக்கத்திற்காக. அதே மாதிரி சில மீன்கள் பார்த்தீங்கன்னா ஈல் விலாங்கு இனங்கள் மீன்கள் இருக்கு, அந்த விலாங்கு இன மீன்கள் வந்து எங்கிருந்து எங்கே போகும் அப்படின்னா நன்னீர்லிருந்து கடலுக்கு போகக்கூடிய மீன்கள். இந்த மீன்கள் வந்து இனப்பெருக்கத்துக்காக கடலுக்கு கிட்டத்தட்ட 2000-3000 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிராவல் பண்ணும்.
1: இதுக்காக இனப்பெருக்கம் நீரோட்டம் இருக்கணும்,
0: நீரோட்டம் இருக்கணும். அதனாலதான் வந்து நீரோட்டத்துக்கு இடையில வந்து தடைப்படுத்தாமல் அந்த நீரோட்டத்தை கண்டினியூஸாக, அதாவது தொடர் நீரோட்டமாக வைத்திருக்க வேண்டிய கடமை நம்முடைய மக்களுக்கும் சரி நம்முடைய அரசாங்கத்துக்கும் சரி இருக்குது. டேம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ மேகதாது அணை கட்டுறோம், இந்த மாதிரி டேம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கீழுள்ள மீன்கள் மேலே வர முடியாமல், அதோடைய இனப்பெருக்க இடத்துக்கு வர முடியாமல், இல்லை மேலுள்ள இனங்க மீன்கள் வந்து கீழே கடலுக்கு போக முடியாமல் அது தடுக்கப்படுகிறது. இதனால அந்த மீன் இனம் அழியும் தருவாயில் நீர் த்ரெட்டண்டுக்கு கொண்டு விடுறோம் நம்ம. ஸோ அணைகள் கட்டுறது ரொம்ப மீன்களை அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை, அணைகளை கட்டுறது. அது அப்புறம் மணல் கொள்ளை சொல்லிட்டேன், நீர் மாசுபாடு, தென் வந்து ஆக்கிரமிப்பு மீன் பிடிப்பு. அது மட்டும் இல்லை காலநிலை வெதர், இப்போ வந்து எல்லினா, இப்போ சூப்பர் எல்லினான்னு சொல்கிறோம், சூப்பர் எல்லினா வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதனால வந்து 2-3 டிகிரி டெம்பரேச்சர் வந்து அதிகமாகறதுனால பருவமழை போய்க்கிறது. பருவமழை போய்க்கும் போது என்னாகும், ஆற்றில் உள்ள நீர் மட்டம் குறையும். இதனால வந்து ஹேபிட்டட் ஃப்ராக்மெண்டேஷன், அங்கங்கேயா சின்ன சின்ன ஃப்ராக்மெண்டாக போகும்போது அதோடைய வாழிடம் வந்து அதிகமாக பாதிப்படைகிறது மீன்களுக்கு. ஸோ இதனால மீன்கள் வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனை உருவாக்க முடியாமல் என்ன பண்ணுறது, அந்த மீன்கள் அழிந்து விடுகின்றன.
1: இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி சார், இப்போ மீன்கள் கூட வலசை போகும், கடலை தேடி போகுது நன்னீர்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நன்னீர்லேருந்து கடலுக்கு போகும்போது அதனுடைய அட்மாஸ்பியரே மாறிடும், ஏன்னா அது வந்து உப்பு கலந்த நீராக இருக்கும், சமுத்திரம் அகண்டு விரிந்து இருக்கும். அப்படிங்கிறப்ப அங்கே போய் இதால் எப்படி இனப்பெருக்கம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதே போல இப்போ வந்து ஒரு மீன்பிடி மீனவர்களுக்கு வந்து அரசாங்கமே ஒரு தடை காலம் விதிப்பாங்க, இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் இனப்பெருக்கம் காலம், நீங்கள் யாரும் வந்து மீன்பிடி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ ஆற்றுகளில் நம்ம வந்து மீன் பிடிக்கிறோம்னா அதுக்கு அங்கே இருக்கிற மீன்களுக்கு இனப்பெருக்க காலம்னு ஏதாவது இருக்குதா? அதை பற்றி ரெண்டுக்கும் விளக்கம் கொடுங்களேன்.
0: அதாவது முதல்ல வந்து வலசை போகுதலை பற்றி சொல்கிறேன். அங்குவிலா பெங்காலன்சிஸ் ஈல் மீன், விலாங்கு மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீளமாக இருக்கும். இந்த மீன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரூடஸ் ரெண்டு பேரும் அம்மாவும் அப்பாவும் அந்த ரெண்டு மீன்களும் வந்து இனப்பெருக்கத்துக்காக எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா வலசை போகுதலை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேட்டோட்ரமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கேட்டோட்ரமஸ் மைக்ரேஷனுங்கிறது வந்து ஆற்றுலேருந்து கடலுக்கு போகிறது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடலுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. அந்த டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா உணவு உட்கொள்ளதை நிறுத்திடும், சாப்பிடவே செய்யாது. இது போய் என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 மீட்டர் ஆழமுள்ள பகுதி வரைக்கும் செல்லும். அதாவது எங்கே வந்து 500 மீட்டர் ஆழம் இருக்குதோ அந்த இடத்துல போய் தான் இது வந்து என்ன பண்ணுது, இனப்பெருக்கத்தை பண்ணுது. ஸோ போயிட்டு என்ன பண்ணும், ரெண்டு பேருமே என்ன பண்ணிவிடுவாங்க, இது ஆஸ்மோ ரெகுலேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ வந்து கடல் தண்ணியில் போகும்போது பாடலில் உப்பு தண்ணி, அதாவது வெளியே உள்ள உப்பு தண்ணி பாடிக்குள்ளே போகும். எப்போவுமே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அது மெலிஞ்சு போயிடும். நீங்கள் வந்து மாங்காய் ஊறுகாய் போடுவீங்க, போடும்போது மாங்காய் வந்து பெருசாக இருக்கும், உப்பு தண்ணியில் போட்டவுடனே என்ன ஆகும் அப்படின்னா அது சுருங்கி போயிடும், உள்ளே உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அது ப்ரீடிங் முடிஞ்ச உடனே அது ரெண்டுமே தன்னை வந்து தக்கலை பண்ணிவிடும், அது வந்து இறந்து விடும். ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு அது. ரெண்டு ப்ரூடஸும், அதாவது தாய் மீன்கள் ரெண்டுமே திரும்பி வராது. ஆனால் அதே நேரத்தில் அனாட்ரோமஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதாவது கடல் மீன்கள் ஆற்றுக்கு வராது. கடல் மீன்கள் அதாவது ஹில்சா மூலம் போன்ற மீன்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கடல்ல இருந்து

0: வந்து நன்னீரை வந்து இங்கே வந்து இனப்பெருக்கம் செய்து திரும்பி போகும். ஆனால் இதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மீன்கள் அந்த முட்டையிட்டு குஞ்சு பொறித்த அந்த மீன்கள் அதே இடத்துக்கு, அந்த தாய் மீன்கள் இருந்த அதே வாழிடத்துக்கு திரும்பி வந்துடும். இதுதான் வந்து ஒரு இயற்கையின் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த இயற்கையின் அற்புதமான இந்த வலசை போதல் ரொம்ப இதாக இருக்கும். அதே மாதிரி காட்டு உள்ள லேட்டரல் வலசை போதல் இருக்குது. தண்ணி ஃப்ளட்டு அதிகமாக இருக்கும்போது, மழை நீர் பெய்து ஆற்றுல வந்து நிறைய தண்ணி ஓடும்போது, இந்த மீன்கள் வந்து உணவுக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் சில மீன்கள், இது நான் டோர் மகசீர்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி மயில்கண்டை, அப்புறம் வந்து நியோலசக்கேலஸ், இந்த மாதிரி கெண்டை மீன்கள் எல்லாம் வந்து சின்ன சின்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய நீரோடைகளுக்கு சென்று விடும். நீரோடைகளுக்கு சென்று விடும், அதுமாதிரி வயல்வெளிகளுக்கு கூட சென்று அந்த அந்த நேரத்தில் அது ப்ரீட் பண்ணிட்டு திருப்பி அந்த யங்குவன்ஸோட சின்ன குழந்தைகளோட அந்த இடத்துக்கு வந்துடும். அதை வந்து பொட்டோட்ராமஸ்னு சொல்லுவோம். அதை கேட்டோட்ராமஸ், அனாட்ராமஸ், பொட்டோட்ராமஸ், இந்த மூணும் வந்து வலைசை போகுதில் பற்றி. ரெண்டாவது இது என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஆற்றில் வந்து மீன்களுடைய இனப்பெருக்க காலம். இந்த இனப்பெருக்க காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மீன்களுக்கும் ஒவ்வொரு இனப்பெருக்கங்காலம். பருவமழை பெய்யும் போது தான் இந்த நிறைய மீன்கள், கெண்டை மீன்கள் எல்லாம் வந்து இனப்பெருக்கம் செய்யுது. இந்த இனப்பெருக்கத்திற்காக அந்த மீன்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரூடஸோட சேர்ந்து யங்குன்ஸை, அதாவது ஸ்பானிங் கிரவுண்டுக்கு போய் மணல் அந்த இடத்துல வந்து ப்ரீட் பண்ணும். ப்ரீட் பண்ண பிறகு அந்த மீன்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யங்குன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து தண்ணி அந்த இடத்துல வந்து நிரப்பி அந்த ப்ரீடேட்டாஸ்லேருந்து, அதாவது எதிரி மீன்கள்லேருந்து தப்பித்து மீன்கள் வந்து வளர்ச்சி அடையும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, 100 மீன்கள்னால் 20 மீன்கள் தான் உயிரோட வரும் கிட்டத்தட்ட. எங்களுடைய ஆராய்ச்சியிலேயே 5 மீன்களுக்கு நாங்கள் வந்து பயாலஜி, அதாவது லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே பண்ணோம். லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து பண்ணும்போது அதோடைய இனப்பெருக்க காலம் என்ன, அந்த இனப்பெருக்க காலம் தமிழ்நாட்டு அரசாங்கம் அது உங்களுக்கு அறிவிக்க நேரம், அதாவது மீனவர்களுக்கு இந்த இனப்பெருக்க காலம் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் 90%, அதாவது 90 விழுக்காடு மீனவர்களுக்கு, இந்த மீன் பிடிக்க அதாவது வாழ்வாதாரத்தை கொண்ட மீனவர்களுக்கு எந்த காலத்தில் மீன் பிடிக்கலாம், அதாவது எந்த காலத்தில் மீன் பிடிக்கக்கூடாது, எந்த சைஸு மெஷ் வலைகளை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தெரியும். இதில் அனுபவம் இல்லாதவர்கள் மட்டும்தான் அந்த தாய் மீன்களை பிடிக்கிறாங்க. மற்றவங்களை வந்து தாய் மீனை பிடித்தாலும் அந்த தாய் மீனை உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஆற்றுக்குள்ளே விட்டுருவாங்க. இது வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பல ஆராய்ச்சிகள் திட்டங்களை கொண்டு வந்து மீன்கள் வந்து எந்தெந்த டைமில் வந்து மீன்கள் முட்டையிடுது அப்படிங்கிறத கண்டறியறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இதில் வந்து நிறைய ஃபண்டு கொடுத்து எந்தெந்த மீன்கள் எந்த டைமில் ப்ரீட் பண்ணுது, அந்த டைமை கண்டறிந்து அந்த நேரத்தில் மீன்களை வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸை வந்து மீனவர்களுக்கு கொடுக்கலாம். 99% மீனவர்களுக்கு இது தெரியும். இது வந்து எந்தெந்த, இப்போ காவிரி மீன் படுகையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 மீனவ குடும்பங்கள் இதை நம்பி இருக்கு. 5000 மீனவ குடும்பங்கள், அந்த மீனவ குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து மீனை பிடிச்சி அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கள் ப்ரூடஸாக இருந்தால் திருப்பி விட்டுருவாங்க, மற்ற வந்து அவங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய வாழ்வாதாரம் இதை சார்ந்து இருக்கு, இந்த மீனை சார்ந்து. அது மட்டும் இல்லை, முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆற்றினுடைய ஹெல்த்து வந்து பேணுகிறது வந்து நம்முடைய மீன்கள் தான்.
1: இப்போ நன்னீரில் இருக்கக்கூடிய மீன்கள் நம்முடைய சூழலுக்கு எந்த வகையிலெல்லாம் நன்மை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க?
0: பயோ இண்டிகேட்டராக செயல்படுதுன்னு சொல்லியிருக்கேன், நன்னீரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உணவு சங்கிலியில் ஒரு முக்கியமான பங்கு, அதாவது வந்து ஆறு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஈகோசிஸ்டம், அந்த சுற்றுச்சூழல் வந்து நல்லா இருக்கணும். அந்த சுற்றுச்சூழலில் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது, ஃபைட்டோ பிளான்டான், சூப் பிளாங்டான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ இன்வெர்டிபிரேட்ஸ், எஃபிமெராப்டரா, பிளிகாப்டரா, ட்ரைகாப்டர்லாம் பூச்சி வகைகள், அதே மாதிரி ஓடனேட்டா தும்பி வகைகள், இதெல்லாம் உடைய லார்வல் பீரியட் எல்லாமே தண்ணிக்குள்ள தான். நத்தைகள், நண்டுகள், கிறிஸ்டேசியன், பிரான், அதாவது வந்து இறால் வகைகள், சின்ன சின்ன இறால் வகைகள், இது எல்லாமே எதுக்கு உணவு அப்படின்னா மீன்களுக்கு உணவு. அதுக்கு மட்டும் ஆல்கே, ஃபைட்டோ பிளாங்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ஆல்கே, இந்த ஆல்கே எல்லாம் வந்து என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக, அதாவது ஒளிச்சேர்க்கை மூலமாக எனர்ஜி சக்தியை வந்து ஒவ்வொரு அடுக்குகளுக்களாக அடுத்தடுத்த உயிரினங்களுக்கு பகிரப்படுகிறது, கடத்தப்படுகிறது. அதாவது உயிரினங்கள் இந்த ஃபைட்டோ பிளாங்டன்லேருந்து சூ பிளாண்டான், சூ பிளாண்டனை சாப்பிடக்கூடிய பூச்சிகள், பூச்சிகளை சாப்பிடக்கூடிய மீனினங்கள், மீனினை சாப்பிடக்கூடிய ஊர்வன பறப்பன பறவைகள், ஈவன் நம்ம வந்து மனிதர்கள் கூட எனர்ஜி, அதாவது சக்தியை பரிமாறக்கூடிய இந்த உணவு சங்கிலியில் முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா மீன்களுக்கு இருக்குது. அப்போ இந்த மீன்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மீன்களை வந்து நம்ம வந்து ஒரு சுற்றுப்புற சூழலில் ஒரு மெம்பர், முக்கியமான ஒரு டிராஃபிக் லெவலில் ஒரு மெம்பர், அது மட்டும் இல்லை ஆற்றினுடைய ஆரோக்கியத்தை மதிப்பிடக்கூடிய பயோ இண்டிகேட்டர்ஸ், இது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து நம்முடைய மீன்களுடைய முக்கியத்துவம்.
1: எல்லா வகையான மீன்களுமே முட்டையிட்டு தான் குஞ்சு பொறிக்குதா இல்லை எப்படி சார்?
0: ஒரு சில மீன்கள் வந்து மேக்சிமம் வந்து முட்டை இடுகிறது, ஒரு சில மீன் குட்டியும் போடுறது. இப்போ கப்பீஸ் அந்த மாதிரி உள்ள மீன்கள், நிறைய மீன்கள் வந்து குட்டி போடக்கூடிய மீன்களும் இருக்கின்றன. மேக்சிமம் 90% சிப்பர்னிடே

0: சிப்பர்னிடே அப்படிங்கிற கெண்டை மீன்கள் வகைகள் எல்லாமே முட்டையை தான் போடும். அதே மாதிரி கெளுத்தி மீன்கள், மிஸ்டஸ்ங்கிற கெளுத்தி மீன், வல்லாகட்டு, நியர் த்ரெட்டன்ட், அறியும் தருவாயில் இருக்கக்கூடிய மீன்கள் நிறைய இருக்குது. வல்லாகட்டு, சிச்சாலா சிட்டாலா, இந்த மாதிரி கிட்டால் மீன்கிற சொல்கிறோம். வல்லாகட்டுங்கிறது பெரிய வாழை, பெரிய வாழை, இதெல்லாம் வந்து அதாவது நியர் த்ரெட்டன்ட்னு சொல்கிறோம். அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய மீன்கள், எண்டேஞ்சர்னு சொல்லக்கூடிய மீன்கள் இருக்குது. அழியும் தருவாயில்ங்கிறது பாதுகாக்கப்படாமல் இருந்தால் அழியும், அதான் நியர் த்ரெட்டன்ட். த்ரெட்டன்னா அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய மீன்கள். இதெல்லாம் கண்டறிந்து நம்ம அதை பாதுகாக்கணும். இந்த மீன்களை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆற்றை வந்து மாசுபடுத்தக்கூடாது, அப்புறம் வந்து டேம்ஸ் இடையில வந்து கட்டக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
1: இப்போ உங்களுடைய ஆய்வில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனே, இப்போ தாவரவியல் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அழிந்து வரக்கூடிய தாவர இனங்களில் ஒரு சின்ன மரப்பட்டையோ அதோடைய இலை கிடைத்தாலோ திசு வளர்ப்பு மூலமாக அதை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் ஆய்வில் இப்போ நீங்கள் பல வகைகளை சொன்னீங்க அழிந்து வரக்கூடிய இனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுகளில் வந்து நீங்கள் வந்து அதோடைய இனப்பெருக்கத்தை உருவாக்க முடியாதா?
0: அது வந்து நீண்ட கால ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்குன்னு, க்ரையோ ப்ரிசர்வேஷன், அதோடைய ஸ்போம்ஸ், அதை வந்து க்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தடில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறாங்க. பேங்க், ஜின் பேங்கு, ஜென் பேங்கு எல்லாம் இருக்குது. அதேமாதிரி ஜென் பேங்கில் ஸ்போம் பேங்க்லாம் இருக்குது. இப்போ ஹியூமன் பீயிங்க்கு நம்ம ஸ்போம் பேங்க் வச்சுருக்க மாதிரி இனங்களும், உயிரினங்கள், மீன் இனங்களுக்கும் க்ரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மீன்களை வந்து அந்த க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஸ்போமை வந்து அதோடைய உயிர் அணுக்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணிருக்காங்க. -90 degrees நைட்ரஜன் கேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டோர் பண்ணுறாங்க. இல்லைன்னா செல் கல்ச்சர், அதோடைய செல் கல்ச்சர் மூலமாகவும் இந்த வந்து நீங்கள் வந்து அந்த பழைய இனத்தை வந்து மீட்டுருவாக்க முடியும்.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. எல்லா வகையான நன்னீர் மீன்கள், இதோடைய பூர்வீகம்னாலே மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதோடைய வரலாறு சொல்லுங்களேன்.
0: ஆ, மேற்கு தொடர்ச்சி மலை, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 ஹாட்ஸ்பாட், பல்முகத்தன்மை உள்ள இடங்களின் மையங்களில் இது ஒன்று. இந்தியாவில் வந்து 4 ஹாட்ஸ்பாட் இருக்குது, பயோடிவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறோம். ஸோ பன்முகத்தன்மை மையம் அப்படிங்கிறது வந்து 4 மையம் இருக்குது. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, ஸ்ரீலங்கா ரெண்டு சேர்ந்து ஒன்று, சுவிட்சர்லாந்துன்னு ஒன்று, தென் ஹிமாலயா ஒன்று, இன்னொன்று வந்து அதான் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்கிறேன். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 million வருடங்களுக்கு முன்னால், கோண்டுவானா அதாவது இந்தியா செப்பரேட் ஆகிறதுக்கு முன்னால், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அந்த டைமில் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்தியா வந்து மடகாஸ்கர், சவுத் ஆப்ரிக்கா, ஆசியா இது எல்லாம் சேர்ந்து, ஐரோப்பா எல்லாமே சேர்ந்து இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதோடைய இந்த டெக்ட்ரானிக் மூமெண்ட்ஸ் இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஐசோலேட் ஆகி தனி தீவாக இந்தியா மாறுது. இந்தியா மாறி திருப்பி வந்து டெக்ட்ரானிக் மூமெண்ட்ஸ்னால, கிட்டத்தட்ட 100 million வருஷத்துக்கு முன்னால் இந்த டெக்ட்ரானிக் மூமெண்ட்ஸ்னால என்னது, யூரேஷியா கூட போய் இடிக்குது, கொலிஷன் வித் யூரேஷியா. அந்த டைமில் அங்கே எமர்ஜ் ஆகுறது என்னது அப்படின்னா, ஹிமாலயா எமர்ஜ் ஆகுது. ஸோ ஹிமாலயா உருவாகிறதுக்கு முன்ன கூட்டியே வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட இதோடைய பாரம்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 million கிட்டத்தட்ட ஆர்கானிசம் எல்லாம் உருவானது 50 million இது வந்து யுரேஷியாவில் இடிக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆப்பிரிக்காவில் உள்ள மீன் இனங்களும் நம்முடைய மீன் இனங்களுடைய ஆர்ஜின், அதோடைய மரபு அதுலேருந்து உருவாகி இருக்கலாம். சகோதரர்கள் அங்கே இருக்காங்க, இவங்களுடைய இந்த மீன்களுடைய சகோதரர்கள் இங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவில் இருக்காங்க. இந்த மாதிரி மீன்கள் அங்கங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல சேர்ந்து இருக்கும்போது இந்த மீன் இனங்கள் உருவாகியிருக்கு, அப்புறம் தனித்தனியாக பரிணமித்து இன்னைக்கு நம்முடைய கிப்சிலோ பார்பஸ் அப்படிங்கிற மீன், அதாவது கோழிக்கண்டை, கோழிக்கண்டை மீன், தாமிரபரணி மீன் வந்து, மயில்கண்டை, இந்த மாதிரி 5 million வருஷத்துக்கு மேலே உருவாகி தனித்துவமாக எவால்வ் ஆகி, சிக்னிஃபிகன்ஸ் தான் முக்கியம், தனியாக இங்கேயே பரிணமித்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம வந்து பாரம்பரியம் மிக்க தமிழ் குடிமக்கள்லாம் நம்ம சொல்கிறோம், பாரம்பரியம்னு சொல்கிறோம், ஆனால் இது வந்து நம்ம வந்து 3 லட்சம் தான் ஆகுது. ஆப்பிரிக்காவிலேருந்து நியாண்டரல் தாஸ் மேன்லேருந்து நம்ம அப்படி மாடர்ன் மேன் வந்து 3 லட்சம் வருஷம், ஆனால் அதுக்கு முன்னால 50 லட்சம் முன்னாலேயே மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி இன்றும் அதோடைய பண்பு மாறாமல் அந்த மீன்கள் மலை முகடுகளில் இருக்குது அப்படின்னா, எவ்வளோ பெரிய இயற்கையுடைய அருமையான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? இதை நம்ம வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும்.
1: இப்போ நீங்கள் வந்து மீன்கள் சார்ந்து நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள் இந்த ஆய்வில் வந்து விருப்பம் எடுத்து வர்றாங்களா, அவர்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ சமீபத்தில் மீன்கள் குறித்து என்னென்ன ஆய்வுகள்லாம் புதுசாக பண்ணுறாங்க?
0: மாணவர்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க இந்த மாதிரி மீன்களை வந்து விளையாட்டு போக்கு, மீனை வந்து பிடிச்சி தண்ணியில் விளையாடுறத விட அந்த மீன்களை லைவாக உள்ளே போய் அதோடைய வாழிடம் எப்படி இருக்குது, எந்தெந்த ஹேபிட்டெல்லாம் அது யூட்டிலைஸ் பண்ணுது, ஸ்னார்க்கில் மாஸ்க் போட்டு அண்டர் வாட்டர் அதாவது அடி தண்ணிக்கு அடியில் போய் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க மாணவர்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்குள்ள மாணவர்களுடைய விருப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைவ்

0: பொதுவா ஒரு ட்ரக்கிங் போய் அங்க உள்ள மீன்கள் என்ன வகை மீன்கள் இருக்கு, ஆராய்ச்சி படிப்புல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இதுக்குன்னே ஒரு வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியால ஹேபிடேட் இக்காலஜின்னு ஒரு கோர்ஸே இருக்கு. ஜல் ஜீவன் அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் அந்த இதே வருது. 2 வருஷம் படிப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கவர்மெண்ட் இந்திய அரசாங்கமே செலவு பண்ணுது இந்த படிப்புக்கு. நீங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் சியூடிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் மட்டும் எழுதினா போதும், அந்த எக்ஸாம் எழுதி அங்கே நீங்க பர்சனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த படிப்பே வந்து இந்த மீன் ஆராய்ச்சி அதாவது ஹேபிடேட் இக்காலஜி அப்படின்னு ஒரு ஸ்டடியே இருக்கு, ஃபிஷ்ஷுடைய ஹேபிடேட் பற்றி படிக்கிறதுக்கு இது தனி இதே இருக்கு. அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து இடிஎன்ஏங்கிற ஒரு இது இருக்கு. இடிஎன்ஏங்கிறது வந்து இன்றைக்கி முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 1000 ரூபா 2000 ரூபா ஆகும். இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங் வந்தாச்சு. அதாவது ஒரு இடத்துல உள்ள தண்ணியை மட்டும் வச்சு இடிஎன்ஏ அதாவது தண்ணியை மட்டும் வச்சு ப்ரைமர் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதில் எத்தனை வகை மீன்கள் இருக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சிகள் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி புதுசாக போயிட்டுருக்கு. இடிஎன்ஏங்கிறது வந்து என்வரான்மெண்டல் டிஎன்ஏ, தண்ணி மட்டும் எடுத்து தான் பார்த்தா தாமிரபரணியில் ஒரு இடத்துலேருந்து ஒரு 10 ml தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி எடுத்த இடத்துல எத்தனை வகை மீன்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டறியப்படக்கூடிய நுட்பம் இன்றைக்கி வந்தாச்சு. இப்போ மீனை இப்போ வலையை போட்டு அதில் என்ன மீன் இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னா ஒரு 50% சக்ஸஸ். இப்போ ஒரு கங்கையில் போய் ஒரு இடத்துல போய் மீனை பிடிக்காமல் அதில் என்ன வகை மீன்கள் இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அது இன்னைக்கு அட்வான்ஸ், இன்னைக்கு வேர்ல்ட்லேயே ரொம்ப அட்வான்ஸாக போயிருக்கக்கூடிய துறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பயோடெக்னாலஜியில் இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு.
1: ரொம்ப பெருமையாக சொல்லலாம்.
0: ஆமாம், பெருமையாக சொல்லலாம்.
1: சார், இப்போ நிகழ்ச்சியோட நிறைவிற்கு வந்துவிட்டோம். நம்ம நன்னீரில் இருக்கக்கூடிய நாட்டு வகையான மீன்கள் நமக்கு உணவுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சூழலுக்கும் ரொம்ப அருமையான வேலைகளை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வகையான மீன்கள் இன்னும் வரப்போகிற காலங்களில் அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு தனி மனிதனாக நம்ம என்னென்ன செய்யலாம், நம்மளுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கணும்?
0: கண்டிப்பாக நம்ம வந்து நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆறை வந்து பராமரிக்கணும். முதல்ல நீர் மாசுபாடு அடையாமல் பார்த்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவேர்னஸ் இதை பற்றி கொடுக்கணும். அந்த கரையோர மக்கள் அந்த ஹெல்த்து அதாவது வந்து ரைப்பேரியன் வெஜிடேஷன் சொல்லுவோம் காடுகள், இந்த காடுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரிவர் ஓரங்கள் அந்த நதிங்களுடைய ஓரங்களை நம்ம பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை தண்ணியில் கலக்கக்கூடிய மாசுகளை குறைக்கணும், குப்பைகளை கொண்டு போடக்கூடாது. அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ரிவர் காரிடர்ஸ் நிறைய மேலாண்மை சட்டங்களை ஏற்றணும். இப்போ வந்து 1897 நினைக்கிறேன் ஃபிஷரிஸ் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்டது. அது எப்படின்னா இனப்பெருக்க காலங்களில் மீனை பிடிக்கக்கூடாது, அந்த காரிடர்ஸ் அந்தந்த ஈகோசிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய நம்முடைய இந்திய அரசாங்கமும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சட்டங்களை இயற்றி மீன்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய சட்டங்களை இயற்றியிருக்காங்க. சட்டவிரோத மீன் பிடித்தலை தடுக்கணும். அதாவது வந்து மீனை பிடிக்கிறதுக்கு வந்து டைனமெட்டை கொண்டு குண்டை கொண்டு தூக்கி உள்ளே போடுறாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா வெடித்த உடனே அந்த செவிப்பறைகள் பிந்து என்ன பண்ணுது, சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் மேலே மிதக்குது. இதில் என்ன ஆகுது, அந்த மீன் இனமே அழிந்து போயிடுது. இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும், சரிங்களா? அது மட்டும் இல்லை மாணவர்களிடையே வந்து நம்ம விழிப்புணர்வு கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஜென்சின்னு சொல்கிறோம், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இதை பற்றி உள்ள விளக்கங்கள் நிறைய இந்த மாதிரி பேட்டிகள் எல்லாம் நிறைய கொடுத்தீங்கன்னா இது வந்து மக்களை போய் சென்றடையும். ஸோ மக்கள் வந்து இப்போ ரிவர் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம என்ன செஞ்சு தப்பு பண்ணிகிட்ருக்கோம், ரிவர் வந்து உயிரோட இருக்கா இல்லையா, இந்த ஆறு உயிரோட இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்தணும்.
1: நிச்சயமா, அதாவது சட்டங்கள் மட்டும் ஏற்றினால் போதாது, அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை வந்து நம்ம மாணவர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் ஏற்படுத்தணும். ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. நன்னீர் மீன்கள் ரொம்ப அருமையான தலைப்பில் இவ்வளோ நேரம் வரைக்கும் நன்னீர் மீன்கள் அப்படின்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, நமக்கு உணவுக்கு மட்டும் இல்லாமல் இந்த சூழலுக்கு எப்படியெல்லாம் அது பயன்படுது, அவற்றை எப்படி பாதுகாக்க வேணும், அதற்கான சட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பல நம்ம கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவ கருத்துக்களை நேயர்களுக்கு எடுத்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்னீர் மீன்கள் இந்த சூழலின் உயிர்நாடி, அவற்றை பாதுகாப்பது நமது கடமை. கடமை மட்டும் இல்லை வருங்கால சந்ததியினருக்கு பொறுப்பும் கூட. இயற்கையை பாதுகாக்கணும், நதிகளை நன்னீர் மீன்களையும் காப்போம். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்னீர் மீன்கள் நேர்முகம். நேர்முகத்தில் பங்கேற்றார் மதுரை கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. சிவகுமார் அவர்கள். உடன் உரையாடினார் ஏ. விக்னேஷ். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம்.
3: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
3: உங்க பேரை நல்லா படிப்பாங்க.

0: இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கான் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்னடாமா எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
5: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
4: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
5: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
4: ஆஹா இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
5: சரிக்கா இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்க போகிறோம் நட்சத்திர கீதங்கள். நேயர்களின் இரவு பொழுதை ரம்யமாக்கும் நினைவுகளோடு இசையின் தொகுப்பாய் இன்னிசைக்கும் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தொடங்குகிறது. இன்றைய நட்சத்திரம் SS ராஜேந்திரன். இவரது இயற்பெயர் சேடப்பட்டி சூரிய நாராயண ராஜேந்திரன். ஜனவரி 1928 பிறந்த இவர் ஒரு பன்முக கலைஞர். நானும் ஒரு பெண் படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் சேடப்பட்டி சூரியநாராயண ராஜேந்திரன் அவர்களின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூம்புகார் படத்திலிருந்து சுதர்சனம் இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல்

எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் பள்ளி பருவத்திலேயே நாடகங்களில் நடித்து தன் பேச்சு, குரல் வளம், தோற்றம், நினைவாற்றல், இசை ஆர்வத்தை பார்த்த பள்ளி விடுதி காப்பாளர் மதுரையில் உள்ள பாலசண்முகானந்த சபாவில் இணைந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். பாய்ஸ் நாடக கம்பெனியில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் ஸ்ரீ பால சண்முகநாத சபாவில் துணை நடிகராக நுழைந்து கதாநாயகன்

நடிகனாக உயர்ந்தார். அவன் பித்தனா படத்திலிருந்து ஆர் பார்த்தசாரதி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பாடல் காற்றலைகளில்

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திரம் எஸ் ராஜேந்திரன். இவர் ஜி ராமநாதன் இசையில் பின்னணி பாடகராக திரையுலகில் நுழைந்தார். பின்னர் மு கருணாநிதி கதை வசனத்தில் எழுதிய பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுடன் இணைந்து நடிகராக அறிமுகமானார். சிறு பாத்திரங்களில் நடித்து வந்தவருக்கு 1957 வெளிவந்த முதலாளி திரைப்படம் திருப்புமுனையாக அமைந்தது. முதலாளி திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் SSR அவர்களின் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில். நேரம் 10:21. SSR தனது ராஜேந்திரன் பிக்சர்ஸ், SSR பிக்சர்ஸ் ஆகிய நிறுவனங்களின் வழியாக முத்து மண்டபம் படத்தில் KR விஜயாவை அறிமுகம் செய்தார். அதேபோல் மனோரமாவை தனது நாடக குழுவில் அறிமுகம் செய்தார். SSR தயாரிப்பில் தானே கதைத்தலைவனாக நடித்து தங்கரத்தினம், மணிமகுடம், அல்லி ஆகிய படங்களில் அவர் இயக்கியும் உள்ளார். பச்சை விளக்கு படத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி. சுஷிலா மற்றும் LR ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 10:26. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில். நட்சத்திர கீதங்கள். வானம்பாடி படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில் பி. சுஷிலா பாடிய பாடல் கேட்கலாம்.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

நேரம் 10:33. ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில். நேயர் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் படத்தில் நடித்த பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அள்ளி படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பாடல்.

நேரம் 10:40. பணம் பந்தியிலே திரைப்படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில் ஸ்ரீகாளி கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நட்சத்திர கீதங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்று எஸ்எஸ்ஆர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களின்

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நட்சத்திர கீதங்கள் வரிசையில் பிள்ளை கனியமுது படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் மருதகாசி வரிகளில்

எஸ் ராஜேந்திரன் அவர்கள் 1947 திரைத்துறையில் அறிமுகமாகி சுமார் 84 படங்களில் பல வேடங்கள் ஏற்று 2003 வரை நடித்துள்ளார். தன் வரலாற்றை நான் வந்த பாதை என்றும் பெயரில் நூலாக எழுதியிருக்கிறார். உல்லாச பயணம் திரைப்படத்தில் இருந்து கே வி மகாதேவன் இசையமைப்பில், டி எம் சவுந்தரராஜன் இசையில் பாடல்.

தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை 15ஆம் தேதி புதன்கிழமை சக ஆண்டு 1942 ஆஷாட மாதம் 24ஆம் நாள் பராபவம் வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள் 2026 ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை 5:45 நாள் ஒரு குரல் 374 6 மணிக்கு விளம்பரங்கள் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க சென்னை அஞ்சலாக வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள் 6:15 பக்தி மாலை 6:35 ஒழுசொல் கேளீர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள் தொடர்ந்து விதை பரிசோதனை குறித்து விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள் காலை 7 மணிக்கு அறிவோம் 1000 7:10 மதுரை தென்று 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக 7:25 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துகள் நார்ச்சத்துகள் பற்றிய தகவல்கள் தருகிறார் உளவியல் நிமிட ஆர் செல்வ அபிராமி அவர்கள் பகுதி 5 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் 7:35 மதுரை தென்றல் காலை 8 மணிக்கு காலம் போட்டும் கர்மவீரர் மேனாள் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குபவர் சமூக ஆசிரியர் க மணிகண்டன் அவர்கள் தொடர்ந்து மதுரை தென்றல் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 8:30 தூய தமிழும் மறைமலை அடிகளும் மறைமலை அடிகள் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குபவர் ஜே எமல்டா அவர்கள் சென்னை அஞ்சலாக படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் 8:45 மதுரை தென்றல் காலை 9 மணிக்கு அரங்கிசை ஆர் வேதவல்லி அவர்களின் பாட்டு உடன் பாடுகிறார் சுமித்ரா வாசுதேவ் அவர்கள் வி எல் குமார் அவர்கள் வயலின் மன்னார் கோயில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம் வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கதம் இசை விச்சமுரி வரதராஜ ஐயங்கார் அவர்கள் காலை 10 மணிக்கு நமது திறமை நமது செல்வம் உலக இளைஞர் தினத்தை முன்னிட்டு திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சியாளர் திருக்கோஷ்டியூர் கே மணிகண்டன் அவர்கள் வழங்கும் உரை காலை 10:30 எனக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து மதுரை தென்றல் பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 12:10 இசை மேடை டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக 12:05 மெல்லிசை சென்னை அஞ்சலாக பிற்பகல் 1 மணிக்கு விளம்பரங்கள் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 1:10 எண்ணுயிர் தேலி வாங்க பேசலாம் வெள்ளிப்பூக்கள் உலகெங்கும் மலரவே சமூக செயற்பாடாளர் எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம் இந்நாளின் சிறப்பு தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் எண்களால் விண்ணை தொட்ட கேத்ரின் ஜாக்சன் அவர்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில் மன ஆரோக்கியம் பெண்களின் மனநலனுக்காக ஆலோசனை வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன்றதன் அவர்கள் படைப்பு மதுரை வானொலி நிலையம் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சலாக 1:55 பாரதியார் பாடல் பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 2:15 மதுரை தென்றல் 2:40 விளையாட்டு அரங்கம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி ஆலோசகர் முனைவர் சி விஜய் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி சென்னை அஞ்சலாக 2:55 வானொலி அறிக்கை சென்னை அஞ்சலாக பிற்பகல் 3 மணிக்கு பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது மீண்டும் மாலை 5:27 ஒளிபரப்பு ஆரம்பிக்கிறது குரலமுதம் 325 5:30 மதுரை தென்றல் 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சலாக 6:10 ஒரு பட பாடல்கள் 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக 6:40 மதுரை தென்றல் 6:55 சேவை செய்திகள் 7:00 மணிக்கு மதுரை தென்றல் 7:00

0: to the chairman, his family members, and entities allegedly owned and controlled by him. In cricket, chasing a target of 259 runs set by England, India were 239 for 4 in 42 overs in the first of the three-match ODI series at Edgbaston, Birmingham, when reports last came in. Earlier, electing to bat first, England were all out for 258 runs in 47.5 overs. In FIFA World Cup, France will take on Spain in the first semi-final at Dallas Stadium in Texas, US tonight. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 நிமிடத்திற்கு காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.